0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: மனிதனை பின்னுக்கு தள்ளும் அசுர பலம் பயத்திற்கு உண்டு. பயம் கொள்ள ஆரம்பித்தால் அது விஸ்வரூபம் எடுத்து படாத பாடுபடுத்துகிறது. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பயம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். பயத்தின் காரணமா வாழ்க்கை பயணத்தில் பல தோல்விகளை சந்தித்த நபர்களும் இருக்காங்க. பயத்தை வென்றதால் வாழ்க்கையில சாதனை படைத்த நபர்களும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அவங்க மனசுதான். வெற்றி அப்படின்றது ஆற்றலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து அமைறதில்ல, துணிச்சலோடு அதை பயன்படுத்துறதை பொறுத்துதான் அமையுது. மன திடத்தை வளர்த்து கொள்வது வாழ்க்கையின் வெற்றிக்கு இன்றியமையாதது. துணிந்து செயல்படக்கூடிய நபர்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. கோழைகள் பக்கம் வெற்றி தலை வைத்து கூட படுப்பதில்லை அப்படின்னு பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய சுய சரிதையில் எழுதியிருக்காரு. இங்கிலாந்துல அவர் ஹேரோ பள்ளியில் படிச்சுட்டு இருந்த காலம். அப்போ மாணவர் சங்கத்துல எல்லாரும் எழுந்து ஏதாவது ஒரு பொருள் பத்தி பேசணும், பேசாத நபர்கள் அபராதம் கட்டணும். நேரு என்ன செஞ்சாரு தெரியுமா? அபராதம் கட்டினாரு. ஏன் அவரால முடியாதா? துணிந்து பேசியிருந்தா நிச்சயமா பேசியிருக்கலாம். பயம் அவரை அங்கே கவிழ்த்து போட்டது. ஆனா எதிர்காலத்தில் பெரிய பேச்சாளரா மாறி உலக தலைவர்களுடைய கைதட்டல்களை வாங்கினார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இவ்வளவு திறமை அவருக்குள்ள வெளிவர காரணம் அந்த பயத்தை அவரிடமிருந்து அவர் எடுத்து போட்டதால் தான். அதே போலதான் நம் காந்தி மகான் பாரிஸ்டர் பட்டம் பெற்று முதல் வழக்கை நடத்த எழுந்து நின்ற போது தலை சுழன்று கண்கள் இரண்டு நாக்கு வறண்டு அப்படியே நின்றுட்டாராம். இந்த பயத்தால் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த வழக்கை நடத்த கூட திராணி இல்லாம கட்சிக்காரர்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாராம். ஆனா பிற்காலத்துல தன்னுடைய போர் தந்திரத்தாலும் ஆன்மீக பலத்தாலும் பிரிட்டிஷ் ஆதிக்கவாதிகளை திகைக்க வைத்தார் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. தேச நன்மைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி, நேரு இவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப கால கட்டத்திலேயே பயம்தான் அவங்கள ஆட்கொண்டு இருந்தது. அந்த அச்சத்தை விரட்டி துணிச்சலுடன் செயலாற்றிய போது உலக தலைவர்கள் அப்படின்ற தனிப்பெரும் இடத்தில் மனித இனம் மதிக்கும் அளவுக்கு உயர்ந்து நின்றுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்டயும் இந்த பயம் நிச்சயமா இருக்குது. தன்னம்பிக்கை குறைபாடுகளால் ஏற்பட்ட பயம் முயன்றால் விரட்டி அடிக்கக்கூடியது. அச்சத்தை படிப்படியாக வென்றவர்கள் உச்ச நிலைக்கு வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். ஆக இந்த அச்சம் வளர விடாது, அது வளரும் போதே கிள்ளி எறிய வேண்டும். இந்த பயம் அப்படின்றது ஒரு புற்றுநோய் மாதிரி வாழ்க்கையை பூண்டோடு அழித்து விடும். அந்த பயத்திலிருந்து விடுபட என்ன வழி? எதுவும் நம்மளால முடியும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும். மற்றவர்களால் முடியாது என கூறப்படும் காரியங்கள் கூட மனது வைத்தால் முடியும் அப்படின்னு நிறைய பேர் சாதனை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு உத்வேகமா எடுத்துக்கலாம். நம்பிக்கை குறைவால் ஏற்படக்கூடிய பயம் நம்ம கிட்ட இருந்து போயிட்டாலே நமக்குள்ள உற்சாகம் பிறக்கும். இயற்கை பிறந்த குழந்தை முதல் எல்லாருக்குமே அரிய சக்திகளை கொடுத்திருக்கு. அதை பயன்படுத்தி தான் நாம செயல்படணும். இந்த ஒரு பேராற்றலை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கும் போது நினைக்கக்கூடிய காரியங்கள் எளிமையாக கைகூடும். அச்சத்திற்கு ஆளாகாத மனிதன் நெருக்கடியான சூழலிலும் நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த நெருக்கடி தான் ஒரு மனிதனை உண்மையான ஆற்றல் பெற்ற மனிதனா மாத்திடும். பயத்தை வளர்த்து கொள்ளுகிற மனிதன் நெருக்கடிகள்ல செயலிழந்து போகக்கூடிய மனிதனா மாறிடுவான். ஆக அச்சத்தை வேரறுத்து துணிவுடன் செயலாற்ற கற்றுக்கொள்ளுவோம். வெற்றி நடை போட்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சுற்றந்தழாள், அதிகாரம் 53, குறள் எண் 529. தமராகி தற்றுரந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். சுற்றத்தாராக இருந்து தன்னை பிரிந்தவர்கள் பிரிவதற்கு ஏற்பட்ட காரணத்தை நீக்கிவிட்டால் மீண்டும் அவர்களை வந்து சேர்ந்திருப்பார்கள். முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு, அவர் அவ்வாறு பொருந்தாமல் இருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேருவார் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. உறவினராய் இருந்து ஏதோ ஒரு காரணத்தால பிரிந்து சென்ற நபர்கள் அந்த காரணம் பொருந்தாது அப்படின்றத உணரும் போது மீண்டும் உறவு கொள்ள வருவார்கள், உறவு தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கருத்து இந்த குறள்ல விதைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு விவிலிய நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? விவிலியத்தில் ஏசுபிரான் கூறிய உவமை. ஒரு தந்தைக்கு 2 புதல்வர்கள். இளைய மகன், எனது சொத்தில் எனது பங்கை பிரித்து கொடுங்கள் அப்படின்னு கட்டாயமா பிரிச்சு கேட்டு அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் தீய வழிகள்ல தன்னுடைய பணம் முழுவதையும் செலவு பண்ணிட்டான். எதிர்பாராத விதமா அந்த நாட்டுல கொடிய பஞ்சம். பன்றிகள் மேய்க்கக்கூடிய வேலைக்கு போனவன் பன்றிகள் தின்னும் தவிட்டால் தனது வயிறை நிரப்ப எண்ணினான். அது கூட கிடைக்காத அந்த ஒரு தருணத்தில் தனது தவறை உணர்கிறான். எனது தந்தை வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களுக்கும் வயிறார உணவு இருக்க நான் இங்கு பசியால் வாடுகிறேனே, என் தந்தையிடம் திரும்ப செல்வேன், மன்னிப்பு வேண்டுவேன், அவர்களது வேலையாட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுவேன் அப்படின்னு மனசு மாறி அழுது தவிச்ச ஒரு மனநிலையோட தந்தையை பார்க்க போறான். தூரத்துல தன்னுடைய பையன் வந்ததை பார்த்ததுமே ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு மனதார அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல உணவு உடை இதெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் திரும்பி வந்தத ஒரு விழாவா கொண்டாடுறாரு. அந்த நேரத்துல மூத்த மகன் வயலுக்கு வேலைக்கு போயிருக்காரு, திரும்ப வர்றாரு. ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட ஒரு விழாவுடைய சத்தம் கேட்டு என்ன அப்படின்னு பணியாளர்கள் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ பணியாளர்கள் நடந்ததையெல்லாம் சொல்லும் போது கோபத்தோட வெளியவே நின்னுட்டாரு. தந்தை உள்ளவான் சொல்லும் போது, இவ்வளவு நாள் உங்களது பேச்சை தட்டாமல் உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது நான், அனைத்தையும் அழித்து விட்டு வந்த இவன் மீண்டு வந்ததற்காக இப்படி ஒரு விழாவா அப்படின்னு கேக்குறான். அப்போ தந்தை என்ன சொன்னாரு தெரியுமா? முன்பு இவன் இறந்திருந்தான், இப்போது மீண்டும் தனது தவறுகளை உணர்ந்து உயிர் பெற்று எழுந்து சிறந்தவனாக வந்திருக்கிறான். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இந்த மகிழ்வில் நீயும் என்னோடு வந்து பங்குகொள் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து ஒண்ணுதான். உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் அந்த காரணம் பொருந்தாது என்பதை உணரும் அந்த ஒரு தருணத்தில் மீண்டும் உறவினராக மாறிவிடுவார்கள். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. முன்னொரு காலத்துல கௌசிகன் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் கடுமையான தவங்களை மேற்கொண்டவர். பல ஆண்டுகள் தவம் செய்ததன் பயனாக அவருக்கு அபாரமான தவ வலிமை கிடைத்து இருந்தது. அந்த தவ வலிமை நாளுக்கு நாள் அவருக்குள் பெருமையையும் வளர்த்தது. நான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், என் தவ வலிமைக்கு முன்னால் யாரும் நிலை நிற்க முடியாது அப்படின்ற எண்ணம் மெல்ல மெல்ல அவருடைய மனசுக்குள்ள வேரூன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு கொக்கு மரக்கிளையில வந்து உட்கார்ந்தது. அதோடைய சத்தம் கௌசிக முனிவரின் தவத்திற்கு இடையூறாக அமைந்தது. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமா அவர் மேல எச்சமிட்டது. கோபத்தோட முனிவர் மேல பார்த்தாரு. அந்த பார்வையின் தீவிரத்தால் அந்த கொக்கு எரிந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த கௌசிக முனிவருக்கு ஆச்சரியத்தை விட பெருமை தான் அதிகமா இருந்தது. என்னுடைய பார்வைக்கே இவ்வளவு சக்தி வந்து விட்டதா அப்படின்னு அவருடைய கர்வம் அவருடைய மனசுக்குள்ள இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஊர் ஊரா போய் யாசகம் கேட்டு வாழ ஆரம்பிச்சாரு. கௌசிக முனிவர் தவ வலிமை மிக்கவர் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததால மக்கள் அவரை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க. எந்த வீட்டு வாசலுக்கு போனாலும் காலதாமதம் பண்ணாம உடனே உணவு கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு பயமும் மரியாதையும் கௌசிக முனிவருடைய கர்வத்தை இன்னும் அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு வீட்டு வாசல்ல நின்னு அம்மா யாசகம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசி அவருடைய குரலை கேக்குறாங்க. சுவாமி சற்று பொறுங்கள், உணவு கொண்டு வருகிறேன் அப்படின்னு உள்ள இருந்து பதில் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல அவருடைய கணவர் வெளியில இருந்து வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு வந்த தன்னுடைய கணவரை வரவேற்று அவருக்கு தேவையான பணிவிடைகளை முதல்ல செய்யறாங்க. உணவு பரிமாறுறாங்க. கணவர் உணவு உண்ட பின் அவருடைய தேவைகளை கவனிச்சுட்டு கௌசிக முனிவருக்காக உணவு எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அதுக்குள்ள கௌசிக முனிவருடைய கோபம் உச்சத்தை அடைந்திருந்தது. என்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்து விட்டாளே அப்படின்னு கோபத்தோடு அந்த பொண்ணை பார்க்கறாங்க. அந்த பார்வை சாதாரண பார்வை கிடையாது. அதில் தவத்தின் அகங்காரமும் கோபமும் கலந்திருந்தது. அதை பார்த்த அந்த பெண் கொஞ்சமும் பயப்படவே இல்லை. அமைதியா சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சுவாமி என்ன கோபத்தோட பார்க்க வேணாம், நீங்க காட்டுல பார்த்த கொக்கு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கௌசிக முனிவருக்கு பெரிய ஆச்சரியம். காட்டுல நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு நிமிஷத்துல அவருடைய கோபம் அப்படியே நின்னுடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பேசுறாங்க. நீங்க காட்டுல தவம் செய்து தவ வலிமை பெற்ற நபரா இருக்கிறீங்க. ஆனா நான் என்னோட இல்லற வாழ்க்கையில் என் கடமைகளை சரிவர செய்து அதிலிருந்து கிடைக்கும் தர்ம வலிமையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசிக முனிவரை பார்த்து சொல்றாங்க. இல்லற கடமையின் மகத்துவத்தை நீங்க இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கல. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

நகரத்துக்கு போங்க, அங்க தர்ம வியாதர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவரை சந்திச்சீங்க அப்படின்னா இல்லாத தர்மத்தின் உண்மைய உங்களுக்கு புரிய வைப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது, மிதிலை நகருக்கு போனாரா அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எதுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையா 91.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கௌசிக முனிவருக்கு தன்னுடைய தவ வலிமை மீது மிகப்பெரிய ஆணவம் பெருமை. அதை உடைக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு இல்லத்தரசி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. அந்த இல்லத்தரசி, இல்லற வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அதன் தர்மத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மிதிலை நகரத்திற்கு செல்லுங்கள், அங்கே தர்ம வியாதர் என்னும் உத்தமரை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த வீட்டுல நடந்த நிகழ்வால கௌசிக முனிவருக்கு தன் தவ வலிமையின் மீது இருந்த பெருமை முதல் முறையா குறையுது. மிதிலை நகரத்துக்கு போறாரு. தர்ம வியாதர்

யார் அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு இடத்தில் இறைச்சி விற்பனை செய்யும் கடை வைத்திருக்கக்கூடிய நபர்னு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டதும் அவருக்கு பெரிய அதிர்ச்சி. இவரா எனக்கு தர்மத்தை போதிக்க போகிறார்? உயிர்களை கொல்லும் தொழில் செய்பவர் எப்படி தர்மத்தை அறிந்தவராக இருக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆனால் அந்த கடைக்கு போயிட்டாரு. கௌசிக முனிவர் வந்ததை பார்த்ததும் தர்மவியாதர் ரொம்பவே அமைதியா, நீங்கள் அந்த இல்லத்தரசி அனுப்பிய கௌசிக முனிவர் தானே, சற்று காத்திருங்கள், என்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு உங்களிடம் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ முனிவருக்கு இன்னும் ஆச்சரியம், நான் வரப்போறேன் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்குதேன்னு நினைக்கிறாரு. தர்மவியாதர் என்ன பண்ணாரு தெரியுமா, தன்னுடைய தொழிலை முறையா செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாரு. வயது முதிர்ந்திருந்த தன்னுடைய தாய் தந்தையை அன்போடு கவனிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து பணிவிடைகளை செய்யறாரு. மருந்து உணவு அப்படின்னு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கௌசிக முனிவர் கிட்ட வர்றாரு. சுவாமி இப்போது பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. கௌசிக முனிவர் ஆச்சரியமா பாக்குறாரு. அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய வெறுப்ப தர்மவியாதர் புரிஞ்சுகிட்டாரு. சுவாமி நீங்க என்னை பார்க்கும் போதே எனக்கு புரியுது, உயிர்களை கொல்லக்கூடிய தொழில் செய்யும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற எண்ணத்துல நீங்க பாக்குறீங்க. என்னுடைய முன்னோர்கள் செய்து வந்த தொழில் இதுதான், அதை குறிச்சு நான் வெட்கப்படல. என்னுடைய தொழிலை நேர்மையாக செய்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். நான் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் என் கடமைகளை நான் மறக்கவில்லை. அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளுக்காக தினமும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு கண் கண்ட கடவுள் என் தாய் தந்தை தான். வயதானவர்கள் சில நேரங்களில் அவர்களால் சிரமம் ஏற்பட்டாலும் அவர்களுடைய வார்த்தைகள் என்னை துன்பப்படுத்தினாலும் அவர்களை கைவிட விரும்பவில்லை. என்னை வளர்த்த கடனை முழுமையாக என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் என்னால் முடிந்தவரை அவர்களை பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கௌசிக முனிவர் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா தர்மவியாதர் என்ன சொன்னாரு தெரியுமா, சுவாமி நீங்கள் உலகத்தையே விட்டு தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வயதான தாய் தந்தை இப்போது பார்வை இழந்து உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் வேதனையை என்றாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? தவம் செய்வது உயர்ந்ததுதான், ஆனால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை முழுமையாக செய்யாமல் செய்யப்படும் தவம் முழுமையான தர்மமாகாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அன்போடும் நேர்மையோடும் செய்வதே உண்மையான தர்மம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதை கேட்ட கௌசிக முனிவருடைய கண்கள் கலங்கிடுச்சு. தவத்தால் கிடைத்த சக்தியை விட தன்னுடைய கடமையை மறக்காமல் செய்வதால் கிடைக்கும் தர்ம வலிமை உயர்ந்தது அப்படின்றத உணர்ந்தாரு. உடனே தன்னுடைய தாய் தந்தையிடம் திரும்பி சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அன்போட செய்ய ஆரம்பிச்சாரு. ஆமா நேர்களை, இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? தெய்வத்தை வணங்குவது தர்மம், விருந்தினரை மதிப்பது தர்மம், சுற்றத்தாரை காப்பது தர்மம், குடும்பத்தை அன்புடன் நடத்துவது தர்மம், முன்னோர்களை மதிப்பது தர்மம். தவம் அப்படின்றது காட்டுல மட்டும் செய்யப்படுறதல்ல, நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்வதும் கூட தான். கோயிலில் இறைவனை தேடுவது மட்டும் தர்மம் அல்ல, வீட்டில் நம்மையே நம்பி இருப்பவர்களின் கடமையை நிறைவேற்றுவதும் தர்மம்தான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சேமா. என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர், ஒரு தம்பி, 3 அக்கா மாரு. எனக்கு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு போலியோ அட்டாக்கு தான், பிறந்ததுலேருந்து போலியோ அட்டாக்கு தான். நடக்க முடியாது, வீட்டில் தான் அவன் நடக்க மூந்துக்கிட்டு தான் தெரியவேன். அதனால் எங்கள் அப்பா மதுரையில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை தள்ளுவண்டி வச்சு எங்கள் அப்பாவோட முயற்சியில் தான் நான் நடந்தேன். இல்லைன்னா இல்லைன்னா நடக்க முடியாது, நடந்திருக்க முடியாது, ஊந்துட்டு தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணாங்க, உன எப்படி நான் நடக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறையா ஆஸ்பத்திரி போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நடந்துட்டேன். இனியும் வீட்டில் எனக்கு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, அம்மா நீங்கள் எனக்கு இருக்கிறதே நீங்கள் பார்த்துவேன், நீங்கள் இல்லாததுக்கு நான் அவனை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்துட்டேன். ஸ்கூல் படித்தோம், ஸ்கூல்லையும் என்னை இருந்து ஒரு மாதிரி அப்போ தான் ட்ரீட் பண்ணாக கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கிற கிடையாது. நம்ம வாழ்க்கை இது தான், இப்படி தான் இருப்போம். அது எதாவது தமிழ் பண்ணாக அவங்க நான் இருந்த ஹாஸ்டல்லுமே ஒரு 3 மற்ற ஹாஸ்டலில் தான் அதுதான் படித்து அங்கேயுமே நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லா இடத்துக்குமே போவோம். நான் வந்து எல்லா இடத்துக்குமே போவேன், எந்த இடமும் பார்க்க மாட்டேன். எல்லாருமே குடும்பத்தில் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, என் பிள்ளை எங்கள் தந்தை இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் படிப்பு எனக்கு பிடிக்கலாம். ஒரு வருஷம் வந்து வீட்டில் தான் இருந்தேன், வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்லேயும் நல்லா என்னை பார்த்துக்குருவாங்க. நான் என்னை வீட்டில் இருந்து எனக்கு போர் அடிச்சுட்டு, ஆமாம் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் மாமாவும் சென்டர் வச்சு நடத்தினாங்க. அங்கே நான் போக கிடையாது, நான் அம்மாட்டதுனா நீங்கள் அண்ணன் ஆல்ரெண்ட் சென்டரில் கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்டாங்க. நீ போறியான்னு கேட்டாங்க, நான் போகிறேம்மான்னு சொன்னேன். அப்போ வந்து வீட்டில் உனக்கு அப்போ போகிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எது இல்லையான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா, நான் இங்கே இருந்தால் அப்படி அம்மனை அமைதியாக தான் நான் வீட்டில் இருப்பேன், இங்கேருந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எல்லாரும் எல்லா வெளி உலகம் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எல்லா டூருக்குமே கேட்காது. ஏன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, டூருக்கு எல்லோரும் கூட்டிகிட்டு போவோம், ஆனால் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் பக்கத்துலாம் போவோம். நான் போனது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் மட்டும்தான் வெளியூடத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், டூர் எங்கள் வீட்டில் போக மாட்டாங்க. நாங்கள் இந்த கேரளா கல்கத்தா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், 3 நாள் போயிருக்கோம், எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து போயிருக்கோம். ஒரு நாள் இங்கேருந்து வராமல் இருந்தாலுமே வீட்டில் போர் அடிச்சிடும், நமக்கு எப்படா சென்டர் ஓப்பன் பண்ணணும், எப்படா போகணும், அப்படி எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து ஃப்ளைட் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருந்தோம். அப்போ வந்து போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது போனது அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம், எங்களெல்லாம் எழுதுறதுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். நான் கல்கத்தா ஃப்ளைட்டில் போனேன், நீ போயிருக்க மாட்டீங்களே அப்படின்னு இருந்தது. வீட்லேயுமே சொல்லுவாங்க, நீ நம்ம ஜாலியாக இருக்கேன், நீ தான் எல்லா உலகத்துக்கும் எல்லா டூரும் போயிருக்கேன், நான் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாத்தூருமே நல்லா போவோம், எல்லாம் ஜாலியாக இருப்போம். அக்கா தங்கச்சி மாருமே நல்லா என்னை பார்த்துக்கிடுவாங்க, நானும் எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா நான் பார்த்துக்கிறேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீ இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் இன கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலையிலேயே கொஞ்சம் வெக்கையாக தான் இருந்திருக்கிற மாதிரி, ஒரு காற்று பெருசாக வந்து இல்லை, ஒரு மாதிரி வந்து அனல் அடிக்கிற மாதிரி வந்திருக்கு. காலையிலேயே ஒரு ரொம்ப ஒரு வேர்த்து கொட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, எனக்குலாம் ஒரு மாதிரி வந்துருக்கு, கசகசகசன்றது காலையிலேயே. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கசகச அப்படிங்கிற ஃபீல்லாம் கொஞ்சம் மழை வரப்போகிறதுக்கு கொஞ்சம் அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட வாக்கு சித்தம்படி மழை இன்றைக்காச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளாக ஆச்சு மழையை பார்த்து அப்படிங்கிற நம்ம தைரியம் சொல்லிட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு இல்லை. தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 5 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும்ங்கிற தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 தேதி வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ஒரு காலகட்டத்தில், ஒரு சில பல வருஷத்துக்கு முன்னாடி, நம்மளோட ஊருக்குள்ளே சில பல நோய்கள்லாம் வந்துச்சு. இந்த போலியோவாக இருக்கட்டும் சரி, காலராக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வர்ற சமயத்தில் நிறைய மக்கள் வந்து உயிரிழந்தாங்க, உடல்நிலை பாதிப்புகள்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பூசிகள்லாம் வந்து கொண்டு வந்து எப்படியோ அது நம்மளிருந்து பெருசாக வந்து வராமல் வந்து தடுத்துட்டாங்க. இப்போலாம் பெருசாக நம்மளுக்கு அந்த நோய்கள் வந்து வர்றதில்லை. இப்போ போலியோனா இல்லை, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து போலியோக்கு தான் தடுப்பூசிலாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே அதிகமாக வந்து தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து HPV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வைரஸ் கிருமி. இது நம்மளோட பெண்களுக்கு அதிகமாக வந்து வரும். அதுவும் வந்து அவங்களோட இந்த கர்ப்பப்பையாக இருக்கட்டும் சரி, அவங்களோட பிறப்பிறப்பு அது சார்ந்த ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். அது அதிகமாக வந்து தாக்குறதுனால குழந்தையை பெற்றுக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட உறவாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே ஒரு பிரச்சனையை வந்து ஒரு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்களே இல்லை நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பிரச்சனைன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதுவே 100 மேலே போகும் போல். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ நோய்கள் வந்து இருக்குது. இதில் இதுக்குல ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது இந்த HPV வைரஸை வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த HPV வைரஸ் அப்படிங்கிறது வந்து வெளியே வந்து சொல்லவே கூடாது, அவ்வளோ பெரிய பிரச்சனை, இது வந்து மறைச்சு தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுனா கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு தோல்வாய் தான், ஒரு வியாதி தான், ஒரு வைரஸ் மூலமாக ஏற்படும். நம்மளுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, இல்லை கை காலில் ஏதாச்சும் அடிபட்டுருக்கு, இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனையும் வந்து இருக்குது, இல்லை ஏற்கனவே இருந்தவங்களோட ஒரு தோழி வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சார்ந்த காரணிகளில் பரவறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நிப்பாட்டிடுவோம், வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்துருவோம்னு சொல்லிட்டு தடுப்பூசியை வந்து கொடுக்குறாங்க. HPVக்கான தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சு இப்போ நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் 14 வயதிற்கு நிறைவடைஞ்ச பெண் குழந்தைகள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய அரசு மருத்துவமனைக்கு வந்து போயிட்டு அங்கே HPVக்கான வைரஸை வந்து அந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிறது மூலமாக உங்களுக்கு எந்த டைமில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த HPV சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்திருக்கும். அதனால் அந்த நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டால் அடுத்த மண்டல எதுவுமே ஓடாது. நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களோட உடலை நல்லபடியாக பார்த்துங்க. ஆரோக்கியமாக வந்து இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்களும் HPVக்கான அந்த தடுப்பூசியை வந்து போட்டுங்க. அரசு மருத்துவமனையில் இலவசமாக போட்டுக்கிறாங்க. இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நிறைய இடங்களில் நிறைய விலைகள் வந்து உயர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டுட்டே இருப்போம். இப்போ அடுத்ததாக ஒரு வானளாவிய ஒரு உயரத்தை வந்து ஒரு விலை வந்து தொட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட விமான டிக்கெட் கட்டணம். நம்ம வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வரோம் இல்லையா, அந்த விமான கட்டணம் வந்து உயர்த்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஊர்லேருந்து சொல்ல முடியாது, நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ளைட்டை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறவங்க நம்ம ஊர்லாம் இல்லை. நம்ம ஊர் கிராமமான ஊராக இருக்கே, இங்கேருந்து அதிகமாக ஃப்ளைட்டில் வந்து போக மாட்டாங்க. நம்ம ட்ரெயினு பஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாலும், இங்கேருந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஆயிரக்கணக்கில் வந்து இருக்காங்க. அவனால் வந்து வருஷம் வருஷம் சில பேர்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் உண்மையிலே ஒரு பிரச்சனையாக தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதம் ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 வேலையை முடிச்சுட்டு அடுத்த நியூ இயரை முடிச்சுட்டு ஃபாரின் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிளானில் வந்திருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இப்போ டிக்கெட்டை வந்து கூட்டியிருக்காங்க. எதுக்காக கூட்டியிருக்காங்கன்னா, ஒரே காரணம், எரிபொருள் பிரச்சனை. எரிபொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பக்கம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள் எல்லாத்துலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈவியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே வந்து கரண்ட்டில் ஓடுறது, இயற்கை எரிவாயில் ஓடுறதா கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளைட் அப்படி கொண்டு வர முடியாதே, ஃப்ளைட்டுக்கு வந்து எரிபொருள் ஊற்றி ஆகணுமே, அது தேவைப்படும்ல அப்படின்னால அந்த எரிபொருளோட ரேட்டு வந்து கூடுறதுனால ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து கூட்டியிருக்காங்க. அது பொதுவாக இருக்கக்கூடிய ரேட்லேருந்து, அது நம்ம 500 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுதோ, ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தை வந்து பொறுத்து 375 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்க ரேட்டை விட அதிகமாக வந்து உயர்த்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஊர்களுக்கு சில நாடுகளுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் வந்து டிக்கெட் வந்து உயரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த டிக்கெட் ரேட்டோட இவ்வளோ டிக்கெட் ரேட்டுகள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, அமலுக்கு வந்துருச்சு. இனிமேல் டிக்கெட் ரேட்டு வந்து உயரத்தான் வந்து செய்யும். இந்த நம்ம ஃப்ளைட்டில் நானும் ஒரு தடவை ஏச்சும் போயிட்டு இங்கேருந்து மதுரையில் ஏறி சென்னையில் ஏசி இறங்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு தடவை ஃப்ளைட் டேக்க டிக்கெட் வந்து கூட்ட கூட்ட போமா மாட்டோமான்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஒரு 3 சம்பளத்தையும் செலவழிச்சு வந்து சென்னைக்கு போகணும் போல இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் ஆசின் ஃப்ளைட்டில் போயிருந்தேன். இப்போ அடுத்ததான் நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடவுள்களோடு விழுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1ஆம் தேதி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு டாலருக்கு வந்து நிகராக 96.25 ரூபாய் இருந்துச்சு. அதாவது ஒரு டாலர் அப்படிங்கிறது 96.25 ரூபாய் அப்படின்ற கணக்கில் வந்துருந்துச்சு. அது அடுத்த நாளே வந்து உயருது, ஒரு 6 பைசா வந்து உயருது, 6 பைசா வந்து உயருது, அடுத்து ஒரு பைசா வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றுக்கான விலையை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 96.30 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டாலர் அப்படிங்கிறது 96.30 ரூபாய் வந்து இருக்குது. அதனால் இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பாக வந்து இருக்குது. அது இன்னும் சில நாட்களில் 100 தொடர்றதுக்கு அமோகமான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்து கூடுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,189 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,675 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,359 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன் தங்கத்தின் விலை 22 கேரட் 109,400 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததா இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா, TNPSC, அவங்க கடந்த வருஷம் 5307 காலி பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கான TNPSC குரூப் 4 தேர்வு வந்து நடத்தினாங்க. இந்த தேர்வை அந்த 5307 இடங்களுக்கான அந்த நிரப்பதற்கான அந்த தேர்வை கிட்டத்தட்ட 11,00,000 பேர் வந்து எழுதினாங்க. 11,00,000 அதிகமான பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதற்கான அந்த போட்டி தேர்வு இருக்கு இல்லையா, இந்த நடப்பாண்டுக்கான போட்டித் தேர்வு குரூப் 4, அதுக்கான அறிவிப்பை இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி அது பற்றின தகவல்களை நீங்கள் அந்த TNPSC குரூப் 4 பற்றின இந்த வருஷத்துக்கான குரூப் 4 தகவல்களை நீங்கள் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது TNPSC பற்றின ஒரு ஆர்வத்தில் வந்து இருக்கீங்க, அது என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்ன விண்ணப்பிக்கணுமா, ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான ஒரு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட அந்த TNPSC-க்கான அந்த வெப்சைட்டில் போட்டு என்னென்ன தகவல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. www.tnpsc.gov.in அப்படின்னு இணையதள முகவரி எப்பவுமே நாம வச்சுக்கோங்க. நிறைய பேர் TNPSC எழுத ஆசைப்படுறாங்க. கிட்ட சொல்லுங்கள் அவங்க 5000 11,00,000 பேர் வந்து எழுதியிருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான அந்த TNPSC வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேயே வந்து TNPSC-க்கான கோச்சிங் சென்டர்னால் வந்து திறந்துருக்காங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க TNPSC-க்கு. அதனால் படிங்க. அடுத்த எக்ஸாம் வந்து வெளியிட்டுருவாங்க. தொடர்ந்து 3 நல்லா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. TNPSC குரூப் 1 கூட இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 6, 7 அது மாதிரி சொல்லிட்டு அதுலேயும் சில பல தேர்வுகளும் அப்பப்போ நடத்துவாங்க. அதனால் ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அலை ஜேம்ஸ். கடலுக்கு முத்து குளிக்க போவேன். முத்து குளிக்கிறது இங்கே இல்லை, அது தூத்துக்குடியில் தான். சங்கு குளிக்க ஆபீஸ் போட் மூலயமா போவோம். போயிட்டு அந்த சீசன் பூரா நாங்கள் அந்த கடல் தொழிலே பார்ப்போம். சீசன் முடிஞ்ச உடனே அட்டை தொழில் பார்ப்போம். அட்டைக்கு வந்துடுவோம். கரத்தொழில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு, மீன் குத்துறது, சுப்பி எடுக்கிறது, அட்டை எடுக்கிறது, இந்த தொழில் பூரா பார்ப்போம். மீனை கண்ட நண்டு பிடிக்கிறது, இந்த சம்பா நண்டையெல்லாம் பொந்துகள் இருக்குங்க அதை விரட்டி விட்டு பிடிக்கிறது, சிங்கி பிடிக்கிறது, எல்லா தொழிலையும் கரத்தொழில் பூரா பார்ப்போம். அந்த அந்த தொழிலுக்கு முத்து குளிக்கிறதுல சம்மந்தப்பட்டதை பூரா நாங்கள் செய்வோம் எல்லா தொழிலையும். சாமி மீனை கண்டா ஒதுங்கிக்கிறோம். சாமி மீன் கிட்ட போகமாட்டோம், மீனே ஓடும் அதை கண்டுகிட்டு. அப்போ நாங்கள் அதை கண்டுகிட்டு ஓடணும், கிட்ட போகமாட்டோம். ரொம்ப ஸ்பீடான மீன் அது, அதனால வேண்டி அது கிட்ட போகமாட்டோம். பார்த்தா ஒதுங்கிடுவோம். அப்படியே கிட்ட வந்துருச்சுன்னா குத்தி போடுவோம். கம்பி வச்சுருப்போம் கையில், குத்திடுவோம். குத்தி அதை கொண்டு விட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையானது உள்ளே இருந்துச்சுன்னா அதை பார்லேயோ மரத்துலேயோ அதை நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்போ அதாவது மூச்சு அது என்ன செய்யும் கேட்டால் அப்படி அமுக்கும், ஒரு மாதிரியாக உடம்புல அமுக்குது அப்படிங்கிற. அதை தாங்கிக்கிட்டு போய் அந்த அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போனோம்னா, கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கே மேலே வர்றதுக்கு 8 பாவம் மேலே வரணும். அப்போ அந்த மூச்சு போய்கிட்டே இருக்கும். போய் அந்த மூச்சு கிடைக்கலைன்னா மயக்கம் கொண்டே அடிச்சிடும். அது சுற்றிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் சமாளித்து மேலே ஓடி வந்துடுறது. எனக்கு நான் நடந்து நிறைய நேரம் நடந்திருக்கேன். ஆனால் இப்போ தட்டி இருக்கு, மூச்சு தகரமண்டி இருக்குது, ஆனால் வெளியே வந்துடுவேன். காலில் 2 தட்டு கிடக்கும் ரவுண்டாக, அதை வச்சு ஸ்பீடாக பிளன் இருக்கிறதுனால அமர்த்திக்கிட்டு மேலே ஓடி வந்துடுறது. ஓடி வந்து அந்த மூச்சை வாங்கின உடனே உடம்பு க்ளீன் ஆயிரும். அது தட்டி நாங்களும் அந்த போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் தெரியும். அப்படியோ கரையை வாரதும் போகிறதும் இதே காலமிச்சோடு அப்படியே தான், கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில். அப்புறம் அப்படியே போ வயசு ஆக ஆக அந்த தொழில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் போக முடியல, போய் கரெக்ட் பண்ண முடியல. அது அந்த இடத்துக்கு குறிப்பாக அந்த இடத்துல நிற்க முடியாது. மேலே வரும் இலை வரும் பிளன் இல்லாதனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதோட டக்குன்னு நின்றாச்சு, இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாச்சு. நின்று வீட்டில் இருந்துக்கிட்டு வலகிலை கட்ட போகிறது இதில் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக

0: குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை, இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000-க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னா 167 லொகேஷன், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேரும், மொத்தம் 931 அவ்வளவு பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதுல வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாம ஒரு 221 பேருக்கு வந்து இடிசி சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட். அவங்க என்னன்னா இங்க டியூட்டியில இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷன்ல அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில ஈடுபடும். அதே மாதிரி இப்ப வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
0: இந்த 2 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி

உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் மூன்று இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் நான்கு நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம அரசு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, தனியார் வேலைகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள்னு நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் அடுத்ததாக பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்காக ரயில்வேஸில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய ரயில்வேஸில் வந்து 10th முடித்தவங்களுக்கும் ஒரு தனியாக வந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் இந்த rrbapply.gov.in அப்படின்ற இணைய முகவரியில் போனாவே உங்களுக்கு எக்கச்சக்கமான பணியிடங்கள் வந்து இருக்கு, அது கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. இப்போ ரயில்வேஸில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகளில் 3500 இடங்கள் வந்து இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3500 இடங்களுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருந்தால் போதும், அது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை விண்ணப்பிக்க ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்கில் தேர்வு வந்திருக்கும், ஆன்லைன் தேர்வு வந்திருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராச்சும் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா rrbapply.gov.in அப்படின்ற இணைய முகதியை பயன்படுத்தி விண்ணப்பிங்க. இது விண்ணப்பிக்க இந்த மாதம் வரைக்கும் ஒரு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிங்க, ரயில்வேஸில் ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிச்சி நீங்களும் ஒரு நல்ல ஒரு பணியாளராக வந்து மாறுங்க. நம்ம ரயில்வேஸில் நீங்களும் சிறப்பாக வந்து வேலையை வந்து தொடருங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபட படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவழ தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில மீண்டும் ஒரு தடவை நம்ம அந்த ஹெச்பிவி அப்படிங்கிற அந்த வைரஸ் தொற்றுக்காக தடுப்பூசி வந்து போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாலே, இந்த மாதிரி நீங்கள் நிச்சயமாக உங்களோட உடல் நலத்தை வந்து கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும், நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. பெண்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குறதா இருக்கட்டும் சரி, நல்லா டைமுக்கு வந்து சாப்பிட்றது, நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற மூணு விஷயத்தை கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு வெயில் அதிகமாக இருந்தால் பிரச்சனையாக இருக்குது, சில பேருக்கு வந்து புகை அதிகமாக இருந்தால் பிரச்சனையாக இருக்குது, சின்ன சின்ன தொற்று நோய்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நிறைய போட்டு யோசிக்கிறாங்க, மனக்குழப்பத்திலே வந்திருக்காங்க. அதனால் டக்கு டக்கு டக்குன்னு அவங்க உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வீக்னஸை வந்து குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு நல்ல உணவுகளை வந்து சாப்பிட்டு நிறைய தண்ணி குடித்து ஆரோக்கியமாக இருங்க பெண்களை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆண்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே வெளியே சுற்றுறோம், வெளியே விளையாடுறோம், அதிகமாக வேர்க்குது, ஏதோ ஒன்று தண்ணி குடிச்சு அவனை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழலில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். வீட்டில் பிரச்சனை சண்டையே வந்தாலும் அவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக வந்து இருந்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது வெளியே போய் வீட்டில் கோச்சிட்டு போனாலும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வரப்போகிறாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சண்டை போட்டாங்க அப்படின்னா சாப்பிடாம இருந்துடுறாங்க, கோச்சிட்டு சமைச்சு வச்ச சாப்பாடு அப்படியே காஞ்சு போகிற அளவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆண்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, வீட்டில் கோச்சிட்டு போனாங்கன்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு தான் திரும்பி வருவாங்க, அங்கேயுமே பட்டினியாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்காரமாக திட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் பட்டினியாக இருந்தால் பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க, உடல் நலத்தை நல்லபடியாக வந்து பார்த்துங்க. இது வந்து பற்றி படிக்கும்போது தெரிஞ்சது இவ்வளோ பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆரோக்கியமாக இருங்க, நல்லா இருங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பை பை, சியூ மக்களே.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின்போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவு கூறும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300 மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹானோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜங்புரா, ஆதர்ஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9 தேதியும், 3வது போட்டி 11 தேதியும், 4வது போட்டி 14 தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17 தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள். நான் ஒரு பாக்கியம் தயாரித்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நல்லா இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். எந்த இடத்துலையும் வளைந்து கொடுக்கும் மூங்கில் போல் இருக்காதீர்கள். நறுக்கணும் குத்து ஈட்டி போல் எழுந்து நில்லுங்கள். உறவுக்காக விட்டு கொடுங்கள், தப்பில்லை. ஆனால் எங்கேயும் உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள். எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி சார்பாக ஒரு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு சந்திரபோஸ் அவங்க இசையில் எஸ் ஆ சித்ராமா வாய்ஸில் ஒரு மாநகரக்காவல் அந்த படத்திலிருந்து தோடி ராகம் பாடவா அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கீதா ஜீவன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு அதாவது அது என்னமோ ஒரு பாடல்னு சொல்லுவாங்க, ஒரு ஆல்பம் சாங் ஒன்று கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், லெக்ஸோனியா. என்னோட வயசு 45. பாபன் தான். 35 வருஷம் இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் என் ஃப்ரெண்டுக எல்லாரும் சேர்ந்து போய் சோடத்தை கழிப்பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தெரியுவோம். 8 வயசு தான். அவ்வளோ நல்லா விளாடுவோம், நல்லா பார்த்துக்குருவான், எங்கேயும் உள்ளாம கொள்ளாமல் பார்த்துக்குருவான். ஒரு 14-15 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் சாட்டானா அந்த ஒரு 2 நாளில் போட்டு தந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டானுங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்போ நேரத்தில் கடலுக்கு போனதில் களை வந்ததில் இன்ஜினுக்குள்ளே போய் மாட்டி இறந்து போயிட்டாங்க. 2 நாளாக தேடி பார்த்தும் கிடைக்கல. தண்ணி வந்துட்டு தண்ணி ஊற்ற போனது. அந்த அலை வந்ததோடு அந்த கேன் மூடிட்டு இன்ஜின் இது இது இருக்கும் பார்த்தியா டோர், அது மூடி உள்ளக்கே போயிட்டாங்க. அலை வந்ததுனால போட்டு தந்துட்டு அதோட போட்டு உள்ளே போயிட்டு ஆழமான இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஆட்களை மட்டும் வெளியே எடுத்தாங்க. அதில் எங்கள் அத்தை மகனும் ஒரு ஆள். காணங்காலம் தேடினா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆள் உள்ளக்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் உள்ளக்க பார்த்தா 2 பேர் செத்துருந்தாங்க. 8 நாள் 9 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க உள்ள. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஸ்மெல்லு, அப்படி ஒரு ஸ்மெல்லு, உள்ளக்கே நிற்க முடியல. தொடக்கத்துக்கிட்ட சின்ன பிள்ளையாக இருந்தோம்ல, அப்போ 8 வயசுல எவனும் இருக்கும், அது மறக்காதுல. நம்ம அவரோட விளாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு செத்துட்டோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்போவுமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எழுந்திருக்கீங்க, கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி ஒரு கவிஞர், ஒரு கதை ஆசிரியர், ஒரு எழுத்தாளர், புலவர், புலமை புத்தன் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள். 1935 பிறந்திருக்காக, அக்டோபர் 6ஆம் தேதி. நிறையா பாடல்கள், நிறையா படத்தில் நிறையா நடிகர்களுக்கு அவங்க வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. அதுவும் புலமை புத்தன் வரியில் சந்திரபோஸ் இசையிலாம் நல்ல நல்ல ஒவ்வொரு பாடல்கள் நல்லாயிருக்கு. இளையராஜா இசை, கே வி மகாதேவன் இசை, சங்கர் கணேஷ் இசை, எல்லாருக்கும் பழைய இசையிலாம் அவங்க வந்து ஒரு அழகழகான பாடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் உன்னாலும் முடி தம்பி நாயகன் இல்லைனா வந்து ஃபுல் பாட்டும் எழுதியிருக்காப்புல. வணக்கம். ஹலோ.
2: வணக்கண்ணே. நல்லா
1: இருக்கேன் சகோதரி.
2: சிறப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், 8 முடிஞ்சிட்டு 9வது பிறந்த நாள்.
1: பேரு
2: சொல்லிருங்க அண்ணா.
1: பேரு
2: அல் முஸ்பீரா.
1: அல் முஸ்பீரா.
2: முஸ்பீரா. முஸ்பீரா.
1: முஸ்பீரா. சரி
2: சொல்லிருங்க.
1: சொல்லிட்டு என்ன பாடல்?
2: பிறந்த நாள் காணி எல்லாருக்கும் நன்றி, இது வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. என் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்ன இன்னைக்கு 8 முடிஞ்சு 9வது பிறந்த நாள் போயிட்டா.
1: என்ன பாடல்
2: இன்னைக்கு? இதுல வந்து காவல்காரர்ல கட்டழகர் தங்கம் திருநாள்.
1: ஆஹா, அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்களும் உங்க பேத்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க.
2: கட்டாயமா
1: சொல்லிருங்க. ரேடியோல சொல்லுங்க. சகோதரி சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் அல் முஜீலா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சகோதரி. அடுத்து சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்த் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வைரவன் கோயில் மங்களக்குடியான் வலசையில் இருக்காங்க. அவங்க ஊர் வந்து அந்த ஊராக சிங்கப்பூரில் இருக்காங்களாம். ஒரு அழகான பாடல் கில்லி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க மனைவிக்காண்டி ஊர் விட்டு ஊர் வந்து அந்த படத்தில் இருந்து மக்களே, முத்தான 3 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

நமக்கு யார் யாரோ

0: இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க அழகழகான அருமையான பாடல்களை கேட்டு வந்தோம். நம்ம புலமை புத்தன் சார் வரியில் முதல் பாட்டு அழகாக எழுதியிருந்தாப்புல, முதல் வரியே முதல் பாட்டை அவங்களுக்கு வந்து நல்ல ஹிட்டான பாட்டாக எழுதியிருக்காப்புல. அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் யாருன்னு கேட்போம்.
2: என் நண்பர் காலையிலிருந்து இரவு வரை உள்ள நண்பர் எல்லாருக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களும் என்னுடைய காலை வணக்கம். இன்று என்னுடைய மூத்த மகள் அல் முஸ்பிராக்கு இன்று 8வது வயது முடிந்து 9வது வயது ஆரம்பமாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரகசிய போலீஸ் 15 சந்தன குங்குமம் அந்த பாடலை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சகோதரி முஸ்பீரா, அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க மூத்த மகளுக்கு அவங்க மம்மி சொல்லியிருக்காங்க. அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் முஸ்பீராவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரகசிய போலீஸ் 115 இருந்து ஒரு அழகான பாடல், ஒரு மெகா ஹிட்டான பாடல்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல பாடல். இந்த பாடல் வந்து எப்போவுமே இந்த கல்யாணக்கார வீட்டுகளில் அப்போவிலேருந்து ரொம்ப ஓடிட்டே இருக்கும் இந்த பாடல்கள். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: எல்லோருக்கும் காலை அன்பான வாழ்த்துக்களுடன் வணக்கத்துடன் நான் சித்தார்களிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்று தங்கமா நிகழ்ச்சி வணங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் தங்கமான அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். எனக்கு வந்து 7வது மனிதன் படத்திலிருந்து காஃபி சிறுநீர் நந்த நாளா அந்த பாட்டை போடவும். இது கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களும், அதுபோல் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கும் புது ஊருக்கு நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வந்த அனைத்துவருக்கும் வாழ்த்துக்கொள்ளும் சித்தார்களுடன் தௌஃபிக் ரஹ்மான்.
1: சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மானனால எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. 7வது மனிதன் அந்த படத்திலிருந்து காக்கை சிறகி நிலையில் அந்தலாலா அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க சௌமியா. அவங்க சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கேளடி கண்மணி அந்த படத்தில் இருந்து. இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கிவிடுமே, இருட்டில் கூட இருக்கும் நினைவினால் இறுதி வரையும் கூட வருமே அப்படின்னு ஒரு அழகான பாடல் உமார் அமரன் கேஜே ஈஸ்தாஸ் அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. இத்தோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்களே, நிறையா பேர் வாய்ஸ் நோட்டு மெசேஜ் பாடல் கேட்டிருக்கீங்க. சில பாடல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, சில பாடல்களை நீங்கள் கேட்க அடுத்து 2 மணி நேர நிகழ்ச்சியில் வர்றாங்க. நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமளி ஜெனிப்பர் அவங்க அவங்கள்ட்ட ஒரு அழகான தலைப்பில் வர்றாங்க. பதிலை சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? மழையும் நம்ம ஊருக்கு வருமா என்னன்னு தெரியல. நம்மளும் தினமும் பார்க்குறோம், இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி மந்தமாக, ரொம்பவே அதிகமான மந்தமாகவே இருக்குது நம்ம ஊர். மழை வருதான்னு பார்ப்போம், கிளைமேட்டுமே அப்படி தான் இருக்குது. உப்பசமும் ரொம்பவே கூடி போச்சு. சரி, நம்ம வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பஸ் இல்லாதனால நினச்சி பார்க்கவே முடியாது. காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் பஸ்ஸு வந்துருச்சான்னு தான் முதல்ல பார்ப்போம். ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், கடைக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இப்படி எதுக்கு போனாலும் ஏதோ ஒரு நேரத்தில் பஸ்ஸு நமக்கு தேவைப்பட்டுரும். நாமளும் அதில் ஏறி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இப்படி தினமும் பார்த்து பார்த்து பழகிட்டதால் பஸ்ஸு நம்ம கண்ணுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக தான் தெரியும். ஆனால் அந்த பஸ்ஸு, சாதாரணமான பஸ்ஸு, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்குது தெரியுமா? ஒரு நாள் காலையில் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பாருங்கள், அங்கேயே ஒரு குட்டி உலகம் இருக்கும். ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்கு போக அவசர அவசரமாக நின்றுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக நின்றுட்டு இருப்பாங்க, காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க, வயசானவங்க மெதுவாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, யாராவது ஒருத்தவங்க ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரோட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க, பஸ் எப்போ வரும்னு. தூரத்தில் பஸ் வர்றது தெரிஞ்சா போதும் எல்லாரும் உடனே உஷாராயிடுவாங்க, இதுதானே நம்ம பஸ்ன்னு ஒருத்தர் பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்க முன்னாடியே போய் நிற்பாங்க, யாராவது கையை நிட்டுவாங்க, இன்னும் சில பேர் பஸ்ஸுக்கு நிற்கிறதுக்குள்ளேயே ஓடி வருவாங்க, பஸ் நிற்கிறதுக்குள்ளேயே ஓடி வருவாங்க. பஸ் நின்னதும் இறங்குறவங்க இறங்கட்டும்னு கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் ஏறுறவங்க அவசர அவசரமாக ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 2 நிமிஷம் அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாது. எப்படியோ பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம், அடுத்து நம்ம கண்ணு தேடுறது சீட்டு இருக்கா? அதுவும் ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடச்சிருச்சுன்னா நமக்கு இன்னைக்கு பெரிய சந்தோஷம். சரி, இனிமேல் நிம்மதியாக உட்காரலான்னு உட்காந்துருவோம். சீட்டு கிடச்சலனா ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டனால நின்றுட்டே போவோம். அப்பப்போ யாராவது இறங்குறாங்களா அப்படின்னு, சீட்டு கிடைக்குமா அப்படின்னும் ஒரு கண்ணு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கும். ஆனால் பஸ்ஸுக்குள்ளே போய் உட்காந்ததும் நாம் மட்டும் இருக்க மாட்டோம், நம்ம சுற்றியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு பக்கம் குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் குழந்தைங்க ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க, நண்பர்கள் சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்புறம் கண்டக்டர் இருக்காங்களே, அவங்கள மறக்க முடியுமா? டிக்கெட் டிக்கெட்னு சொல்லிட்டு உட்காந்து வலி வலின்னு கூட்டத்துக்குள்ளே சவுண்டு விட்டுக்கிட்டே வருவாங்க. ஒருத்தவங்க அண்ணா நான் இங்கே இறங்கணும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க சில்லறை இன்னும் தரலன்னு சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு டிக்கெட்டுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க டிக்கெட் வாங்காமல் வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே நம்ம கண்டக்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் பஸ் வேகமாக போனாலும் அவரோட வேலை மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி டிரைவர் அவங்க வேலையும் சும்மா இல்லை. ரோட்டில் எவ்வளவு வண்டி போகுது, முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி, பக்கத்தில் இன்னொரு வண்டி, நடுவில் மக்கள் போயிட்டு இருப்பாங்க, சிக்னல் வரும், திருப்பம் வரும், திடீர்னு யாராவது குறுக்க வருவாங்க. இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே பஸ் ஓட்டணும். அதனால அடுத்த தடவை ஒரு பஸ் உங்க முன்னாடி போகும்போது அட பஸ் போகுதுன்னு பார்க்காம கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுக்குள்ள நம்மள மாதிரி எத்தனையோ பேர் போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது கூட பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாறுவே இல்லைண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம். உங்க பேரு உங்களை பத்தி சொல்லுங்களா?
4: என் பேர் மாரி ஏடி சின்னப்பணம்.
3: ஆனா இப்ப நம்ம எல்லாரும் பேருந்து வேணும் அதிகமா வந்து பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டுதான் வந்து இருக்கோம். ரொம்ப காலத்துக்கு பேருந்து தேவைப்படுது. இந்த பேருந்துகளை நம்ம பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய சவாலா நீங்க என்ன பாக்குறீங்க?
4: பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய சவால் எப்படின்னா, இந்த இலவசம் சொல்றாங்கல்ல அதை தவிர்த்துட்டு டிக்கெட் பயணச்சீட்டு இருக்குல்ல, பயணச்சீட்டத்தை குறைங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு நல்ல ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கும். ஆணுக்கும் சமமாக இருக்கும், பெண்ணுக்கும் சமமாக சுரல் புரியுதா? அதாவது நீங்கள் இதை வந்துக்கிட்டு தவிர்க்கணும். இலவசங்கிறது மொத்தத்திலேயே தவிர்க்கணும். அனைத்துமே இன்றைக்கி விலைவாசி ஏறி போச்சு. அன்றைக்கி இப்போ 50 ரூபாய்க்கு ஒருத்தன் பட்ஜெட் போட்ட இது வந்து இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கு வந்துட்டு 1000 ரூபா வருது. சம்பாதிக்கிறது 1000 ரூபாய்க்கு கடினமான இதாக இருக்குது. 1000 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காமல் இருக்குது. எந்த ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலையுமே வந்துக்கிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இப்படி டாப்பில் ஏறிக்கிட்டு போச்சுன்னா வேலை எப்படி சாமானியப்பட்ட குடும்பம் வாழ முடியும்? நல்லா செய்வீங்க. இந்த இலவசம் அந்த போக்குவரத்து கழகம் அது இதுன்னு கூட்டிட்டு அதெல்லாம் மொத்தத்துலேயும் இந்த வர்ற அரசாங்கம்னா தவிர்க்கணும். ஸ்கூல் படிக்க வயசில் நான் தங்கச்சி மடம் போகல, ஒரு டிக்கெட்டு 75 வயசாக இது போனேன் தங்கச்சி மடத்துக்கு. இன்றைக்கி வந்துக்கிட்டு 10 ரூபாய் ஆயிடுச்சு. 75 வயசான இப்போ என்னென்னு கேட்பாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எவ்வளவுன்னு கேட்பேன், ஒரு 50 ஒன்று 25 வயசாக அதுவும் சில்லறையாக கொண்டுருக்கோம். 25 வயசான யாருக்கும் தெரியாது, தொழிலுக்கான பசங்களுக்கு. நாங்கள் கொண்டுட்டு போவோம். 50 வயசாக இருந்துச்சு டிக்கெட்டு. ராமேஸ்வரத்துக்கு 1.25 தான், அது 1.25 கொண்டுட்டு போவோம். இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு. ராமநாடு ஓவியில் வந்துட்டு மொத்தத்திலேயே நம்ம ஓவியில் 13 ரூபாய் தான் டிக்கெட் எடுத்து போயிருக்கேன். நான் பெரியாளாக இருக்கிறது 13 ரூபாய் தான் போனேன். இப்போ ஒரு 5-6 10 வருஷத்துக்குள்ள இன்றைக்கி வந்து 40 ரூபா 50 ரூபாய் எடுத்து டிக்கெட்டு. 50 ரூபா இல்லாமல் போக முடியாது. ஒரு பயணம் ராமநாடு போகிறதா இருந்தால் 100 ரூபா கொண்டு போகணும். பயணத்துக்கு மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுக்கிறது. இதில் வேறு சில்லறையிலையும் போயிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பம்லாம் நடக்கும். எல்லாத்தையும் குறைச்சி கொண்டுட்டு வாங்க. பயணத்திட்டையுமே குறைச்சி கொண்டுட்டு வாங்க.
3: உங்களை கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுவாங்க?
4: எனக்கு எஜமான் படத்தில் இருந்து நிலவே முகம் காட்டு படத்தில் இருந்து இருக்காங்க.
3: நன்றி
4: நன்றி நன்றி.
2: பஸ்ஸில் எல்லாம் அந்த நாள் பார்த்தீங்கன்னா 25 பைசா 1.5 ரூபா இந்த மாதிரி தான் டிக்கெட் விலையெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நம்ம நிறைய பிரச்சனைகளையே சந்திக்கிறோம்னு தான் சொல்லலாம். அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட சவால்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போனால் அவங்கள பாதுகாக்கணும், கூட்ட நெரிசலாக இருந்தால் உட்கார்றதுக்கு இடம் தேடணும், அதுலேயும் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான இடத்தையும் கொடுக்கணும். பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளோட உடைமைகளை வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல சவால்கள் இருக்குங்க. அடுத்ததா மாறுவேல நான் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்னப்பாளம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். ஐயா இங்கே ஒரு பேர் வந்து மினியசாமி. மினியசாமின்னு சொல்லி ஒரு பையன், அவன் ஒரு 4-5 சுப்புன்னு சொல்கிற பையன் ஒருத்தன். ஆமாம், புலப்பேர் நாங்கள் திருக்கோலைக்கு போகிறோம். திருக்கோலை போய் வளையலக்குனா ஒரு 7-8 டன்னுக்கு மேலே திருக்க பட்டு போச்சு. திருக்க படம் வலுவாடி திருக்கேன், ஆடா திருக்கேன், ஓடி சாங்க மாங்கலை அடித்து போச்சு. அடிக்க வலை ஏற்றுனா ஏற்ற முடியல மீன். நான் என்ன செஞ்சேன், திருக்க வாழை எடுத்து அங்கிட்ட இங்கிட்டு 10 கட்டி போடுறேன். கட்டி போனால் அங்கேருந்து வல்லம் ஒடியாந்துக்கிட்டு இருக்கும் அவள் காற்று கிளம்புவன் மாசம் கிளம்பும். கிளம்புனா ஏன் சோவில் வைப்பா, சோவில் வைப்பாங்கிறேன். அதோட ஏ தண்ணியப்பா, தாழ புதப்பா, வல்லம் தாழ புத பையன் வைப்பாண்டா போடா அப்படின்ட்டாரு. நானும் எடுத்து பிடிச்சாதான் அங்கேருந்து பானை எட்டி தண்ணி ஊற்றி ஊற்றுனுமே எனக்கு இருக்கேன். வல்ல தாழா போது வல்லத்தை காணாம அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள தனங்களை பார்த்தா கடைக்கார வழி உருண்டு வருது. என் பேரனை காணா, என் பேரனை காணும் சொல்லி மினிதன் சொல்ற வயல ஆளக்கான ஆளக்கான சொல்லி தேடி உருண்டு வாடா தனக்கு போறோம் கடைக்கார வழி வடக்க வடக்க அந்த பாலு தெரியல. அதோட நாங்கள் இருந்தா பார்த்தா லாஞ்சு தேடி வரோம் இங்கிருந்து எங்களை. நாங்கள் அத்தா பார்த்தா வந்த கரையை பிடிச்சிட்டான். பிடிச்சவொடனே அப்பத்தான் என்னை கையை கொடுத்தாங்க. சார் தண்ணி ஊற்ற கொண்டு வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி என் மருமைய தண்ணி ஊற்ற கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு சொல்றாள். மூத்தவர் ஆண்டின்னு சொல்ற அண்ணன் மாதிரி அந்த ஆளுக்கு அதான் கை கொடுத்தாங்க. நம்மளே மருமே ஒரு ஆள் தான். தண்ணி ஊற்ற கொண்டு விட்டாரு எங்களை வல்லத்தை அப்படின்னு அதுதான்.
0: கடல் OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSIFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு ஒரு தகவலுமே கொண்டு வந்திருக்கேங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2011 வருஷம் 9வது மாதத்துல இருந்து 2012 வருஷம் 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்துல கற்பவாய் புற்றுநோய் வராம தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பு ஊசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பு ஊசியை போய் போடுங்க அப்படிங்கிற தகவலையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பேருந்து பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. பஸ்ஸில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சில சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த சீட்டுகள் சும்மா தனியாக வைக்கப்படல, அவங்களுக்கு பயணம் கொஞ்சம் வசதியாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும்னு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சில நேரம் சீட்டு காலியாக இருந்தால் காலியாக இருக்க உட்காரலான்னு நாம் உட்காந்துருவோம். அது நமக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த சீட்டு தேவைப்படுற ஒருத்தவங்க பஸ்ஸில் ஏறி வரும்போது அவங்க உட்கார இடம் இல்லாமல் போயிடும். அதனால் நாம் முதல்ல அந்த சீட்டு யாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு கவனிக்கணும். தேவையில்லாம அந்த இடத்துல உட்காராம இருப்பது தான் நல்லதுன்னு கூட சொல்லலாம். தவறுதலாக உட்கார்ந்திருந்தாலும் அந்த இடம் தேவைப்படுறவங்க வந்ததும் எழுந்து அந்த இடத்த கொடுத்துடலாம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை பார்த்து அவங்களுக்கு இந்த சீட்டு தேவையா தேவையில்லையா அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடக்கூடாது. எல்லா மாற்றுத்திறனாளிகளும் வெளியில் பார்த்த உடனே தெரிய மாட்டாங்க. அதனால கொஞ்சம் புரிதலோடையும் மரியாதையோடையும் நடந்துக்கணும். இருக்க நம்ம இதுக்கான நம்ம பெரிய விஷயம் எதுவும் செய்யணும் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. சீட்டுகளை முதல்ல கவனிக்கணும். தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் இருக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். நாம் கொடுக்குற இந்த சின்ன இடம் அவங்களுக்கு பெரிய உதவியாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு சின்ன சீட்டு கிடைக்கிறத காட்டிலும் அந்த சீட்டு யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்களுக்கு கிடைக்கிறது தானே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா களத்தில் இருந்து முனியசாமி அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம், என் பேர் முனியசாமி, நான் விவேகானந்தா பேசுறேன்.
6: ஏன் இப்ப நம்ம நிறைய பேருந்துகள் பயணம் வந்து பண்ணுவோம். சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் பேருந்து பயணங்கிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான். சில பொதுமக்களான நாம சந்திக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க.
5: யாரும் எதுவும் நினைச்சு கூடாது. நான் யாரையும் விரோதமா சொல்லல. பேருந்து நடத்துனர் இல்லையா, இருக்காரு இல்லையா, அவர் வந்து பேருந்து நடத்துற மாதிரி நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் 70% பேர் வந்து பேருந்து நடத்துற மாதிரி நடந்துக்கிறது இல்ல, அவங்க வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. பேருந்து வர்றவங்க பயணம் பண்றவங்க சக மனிதர்கள் நினைப்பே இல்லாம வா போ நீ என்ன இல்லைங்க, என்னை யார் சொன்னா நான் கண்டுக்க மாட்டேன், என்னை சொல்றதா என்னை சொல்றதாவே நினைக்க மாட்டேன். ஆனா நம்மளோட வயசுல மூத்தவங்க வர்றாங்கல்ல, அவங்களை அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்க சகிக்கலைங்க. நம்மளே இறங்கி சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. சக பயணிய வர்ற பயணிய மனுஷங்க நடத்த சொல்லி இந்த கண்டையில கொஞ்சம் அறிவுரை கொடுங்க. போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன்.
6: இப்ப உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்டு ஏதாவது ஒரு மறக்க முடியாத பேருந்து பயணம், மறக்க முடியாத அது பேருந்து நடந்த சவால்கள் இருக்கா?
5: என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத பயணம்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பயணம் ஒண்ணு. பாம்பன்ல 6:40 பஸ் பழனி போற பஸ் எனக்கு மதுரையில் சிம்மக்கல்ல தான் வேலை. அந்த பஸ்ல போனா டைரக்டா சிம்மக்கல் இறங்கிக்கலாம். காலையில் 6:40 பாம்பன்ல பஸ் ஏறியிருக்கேன். மானாமரை தாண்டின உடனே வைகாயத்தில் வெள்ளம், பஸ் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்து தகவல் வந்தது. திருப்பி கொண்டாந்து மானாமரில் இறக்கி விட்டாங்க. மானாமரில் பழைய பஸ்ஸும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கிருந்து வந்து வேற ஏதாவது ட்ரெயின் இருக்குமான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாயங்காலம் 6:40 அருப்புக்கோட்டைக்கு ஒரு ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயினில் அருப்புக்கோட்டை போய் அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போய் காலையில் 6:40 பஸ் ஏறி நைட்டு 11:30 மதுரை போய் சேர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பஸ் பயணம்னு அதுதாங்க. அதான் முழுசாக ஒரு நாள் மதுரை போய் சார் அப்படி ஒரு அற்புதமான பயணம் பண்ணியிருக்கேன்.
6: உண்மையிலே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணம் தான். அப்படி ஒரு பயணம் வந்து பண்ணுங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்கள், பிடிச்ச பாடல். இந்த பேருந்து இல்லை கேட்டுட்டு போகிற பாடல் நினைவு தான் சொல்லுங்கள்.
5: என் கண்மணி உன் காதலி, அந்த பாட்டு சிட்டுக்குருவி படத்தில் உள்ளது.
6: நன்றி,
5: நன்றிங்க, வணக்கம்.
4: இப்ப பேருந்துல ஏற்பட்ட அவங்க சந்திச்ச ஒரு விஷயங்களை தான் முனியசாமி என்ன சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து பேருந்துகளில் நம்ம பயணம் பண்ணும்போது உண்மைக்குமே நடக்குங்க. கூட்ட நெரிசலா இருக்கட்டும், இல்ல சீட்டு பிடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்
7: என்னன்னா?
4: என்ன பேருனா?
7: செய்தலி.
4: செய்தலியா, சொல்லுங்க. இப்ப நீங்க பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க? பஸ்ல போவீங்கல்ல, போயிருப்பீங்கல்ல, அந்த பஸ்ல போகும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, இல்ல உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நீங்க பஸ்ல போ, இல்ல இல்ல, நார்மலா நம்ம பஸ்ல போகும்போது ஒரு கூட்ட நெரிசலா இருக்கலாம், இல்ல குழந்தைகளை கொண்டு போகும்போது என்ன மாதிரி பாதுகாப்பா வச்சுக்கலாம், நம்மளோட பொருட்களை கொண்டு போகும்போது எந்தெந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. எப்படி எப்படிலாம் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம்? சொல்லுங்க. கேக்குதுன்னா சொல்லுங்க.
7: சரிங்களா?
4: சொல்லுங்க.
7: அதுக்கப்புறம் நம்ம சொந்த பந்தம். எனக்கு ஒரு பாட்டு மட்டும் போடுங்க.
4: கண்டிப்பா தந்துடலாம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: லவ் டுடே.
4: லவ் டுடேவா?
7: ஆமா.
4: என்ன பாட்டுனா?
7: என்ன அழகு எத்தனை?
4: கண்டிப்பா தந்துடலாம். தேங்க்யூண்ணா.
7: சரிக்கா.
4: கண்டிப்பாக நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா குழந்தைங்க தாங்க. குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்க நகைகள் அணிஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை கூட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களுமே நடந்திருக்கு. எனக்கு என் ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்காங்க, அவங்க குழந்தைய வந்து பஸ்ஸில் கூட்டு போகும்போது சரியான கூட்ட நெரிசல், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பா போட்டிருந்த மோதிரம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் பாப்பா அழுகலை, ஒன்றுமே பண்ணலை. அந்த மோதிரம் வந்து ரொம்பவே கையில் மாட்டி தான் இருந்தது. அந்த பேங்கிலோட வளையலோட சேர்த்து நூல்னால கெட்டி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி தான் அந்த மோதிரம் காணாமல் போச்சு அப்படின்னு உண்மைக்குமே தெரியல. இந்த மாதிரி நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்மளையே நம்ம பார்த்தா எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. அந்த ஒரு விஷயங்களை பார்த்துலாம் நம்ம ஏமாந்துட போகக்கூடாது. நம்மள்ட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, நமக்கு பாதுகாப்பானவங்க தான், நல்லவங்க தான் அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் முனியசாமி என்ன கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சவால்களை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. பயணம் பண்ணுறப்போ எனக்கு ஏற்படுற அனுபவங்கள் ரொம்பவே கசப்பானதாக இருக்குது. நான் தினமும் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு தனியாக போயிட்டு வரும்போது பாலியல் ரீதியான வன்முறைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க பல்கலைக்கழக விரிவுரையாளரான நிசன் சலா. இதனால தான் தனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றதாகவும் அவங்க சொல்றாங்க. இப்படி பாதிக்கப்படுற பெரும்பாலான பெண்கள் இதை பத்தி வெளியில சொல்லாம அமைதியா இருந்துடுறாங்க. தினமும் 6 மணி நேரத்துல பஸ்ல செலவு பண்ற இவரோட பயணங்களை பொறுப்பில்லாத சில பேர்னால சங்கடமான நிகழ்வுகளா இது நடந்துருது. பெரும்பாலான ஆண்களுக்கு பஸ்ல எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற பெண்களை தொந்தரவு பண்றோம்னு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இருக்காங்க. பெண்களுக்கு இருக்கிற நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற சில ஆண்களும் இருக்காங்க அப்படின்னும் அவங்க அவங்களோட பெரும்பாலான பேருந்து பயணங்கள் ரொம்ப சங்கடமான அனுபவங்களை தான் தந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொடுத்துருக்குன்னு ரொம்ப சங்கடமான நிலைமையும் தந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஊடகவியலாளரான தர்சி வார இறுதி நாட்களில் உயர்கல்விக்காக இரவு நேரத்தில் தான் வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குமா. அப்படி போகும்போது பலவிதமான சவால்களை தான் எதிர்கொள்றதா அவங்க சொல்றாங்க. சில பேர் வெளியில பார்க்க ரொம்ப நாகரிகமானவங்க மாதிரியும் அப்பாவிகள் மாதிரியும் நடந்துகிட்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்றாங்க. தெரியாம நடந்த மாதிரி நடிப்பாங்க, இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இப்படி செய்யற ஒரு சில ஆண்களும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்புறம் அனிதா அவங்களும் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, நான் வவுனியாவில இருந்து தினமும் கிளிநொச்சிக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது பல சந்தர்ப்பங்கள்ல பாலியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இளைஞர்களை விட நடுத்தர வயது ஆண்கள் தான் இப்படிப்பட்ட செயல்கள்ல அதிகமா ஈடுபடுறாங்கன்னு, அதுலயும் விடுமுறை நாட்கள் போயிட்டு வர்ற பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்தே இது போன்ற சீண்டல்களை எதிர்கொள்றது எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனிதா. அடுத்ததா சூசை அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: கோயம்பூர் இறங்கணும், கோயம்பூர்ல பஸ்ல போய் தான் இறங்கணும். அங்க இருந்து 4 மணிக்கு ஏறணும் மங்களூர்ல இருந்து, அங்க அதே மாதிரி 4 மணிக்கு தான் விட்டோம் மங்களூர்ல. அது வர பச்சை தண்ணியோட வாயில வைக்க முடியல. காசை வச்சிருந்தா காசை களை விட்டா எப்படி திங்க முடியும்? நான் வச்சிருந்த காசுல 1 ரூபாவோட வெளியே விடல, 3 லட்சம் ரூபா வச்சிருந்தேன். இந்த காசு வெளியே விடல, ஏன்னா பிஞ்ச சட்டை பிஞ்ச பேக்கு நான் போடுறது வைக்கிறது. அவங்க டீசர்ட் எடுத்தவங்களை கூட மறந்துட்டேன். மங்களூர்ல இறங்கின மாதிரி களை போனது.
4: ரொம்ப நன்றி ஐயா.
3: நன்றி.
2: கண்டிப்பாங்க, நம்ம பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்ம இந்த களவுகள் போகிறதான். களவு போகிறத வந்து பஸ்ஸில் போகுது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து மேபி ஒரு களைப்பில் இல்லை ட்ராவல் டயத்தில் பஸ் வர்றதுக்கு டைம் நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி நேரம் நம்ம பஸ்ஸுகள் பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து தூங்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம வந்து நம்மளோட உடைமைகளை பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அசந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் இருந்த காசும் இருக்காது, மொபைலும் இருக்காது. ரொம்ப டிப்டாப்பாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் தான் அந்த அண்ணா சூசை அண்ணா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸ் தோற்றம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு களவெடுக்கிறவங்களா முன்னையும் பார்த்து விட்டுட்டு போனால் தான் உண்டு. ஆனால் நம்ம டிப்டாப்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டில் தூங்கும் போதோ பஸ்ஸில் போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அடுத்ததாக வாட்ஸ்அப்லேயே ஒரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம் சகோதரி. பேருந்தில் இன்னைக்கு சீட்டு பிடிக்கிறதே பெரிய சவால் தான். முதல்ல எல்லாம் ஒரு
4: கூட்டம் அதிகமாக இருக்கிறதுல சைடில் வந்து ஒரு சீட்டில் துணியை போட்டோம்னா அதில் மூணு பேர் எப்படியாச்சும் மூணு பேரோ ரெண்டு பேரோ உட்காரலாம். அடுத்த சீட்டை வந்து இடத்துக்கு வந்து வேற யாருக்காச்சும் உட்காரலாம். இப்போல்லாம் உட்கார கொடுக்கலாம். இப்போல்லாம் அப்படி இல்லை, நம்ம சீட்டு அதில் ஒரு துணியை உட்கார் ஏதோ ஹேண்ட்பேக்கோ ஏதோ நம்ம பொருள் ஒன்று வச்சோம்னா அதில் ஒரு ஆள் தான் உட்கார முடியும். முதியோர் இருக்கு, அந்த மாற்றுத்திறனாளி இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் யாரும் உட்கார்றது இல்லை, நல்லா இருக்கிறவங்களே உட்காடுறாங்க. அப்படி முதியோரோ இல்லை மாற்றுத்திறனாளிகள் யாரும் வந்தால் அந்த சீட்டை கொடுக்கறது ரொம்ப நல்லது. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காம அதில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் குழந்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு இது பண்ணணும். கூட்டமாக இருக்குல்ல பஸ்ஸில் ஏறாமல் கொஞ்சம் கூட்டம் குறைவாக உள்ள பஸ்ஸில் ஏறினா ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஜுவல்ஸ், குழந்தைகளோ நம்மளோ பாதுகாப்பாக நம்மளோட பொருட்களை கொண்டு போகணும். நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறணும், அதில் நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் நம்ம எப்போ அதை பார்க்கும்படியான இடத்துல அந்த பொருளை வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொருள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஹேண்ட்பேக்கு அப்படி இது பண நகை கொண்டு போகிறத ரொம்ப நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா. நன்றிப்பா. எனக்கு வந்து டோராத்தி படத்துல இருந்து வண்ணக்கையிலேயே அந்த பாட்டு.
2: நம்ம பிரவீனாக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே பஸ்ஸில் அந்த நாளையில் சீட்டு பிடிக்கணும்னா ஒரு கர்ச்சிப்பையோ ஒரு பேக்கையோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் போட்டோன்னா அந்த சீட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கலாம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, ஒரு துண்டு ஏதாவது ஒரு பொருளை போட்டோம்னா அதில் தானே இருக்குது, அதில் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தான் பிரச்சனைகள்லாம் வருது. சீட்டு பிடிக்கிற விஷயந்தான்ப்பா பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம்னா கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருமே ஸ்பீடாக போய் தான் ஏறன்னு நினைப்போம், இறங்குறவங்களுக்கு கூட வழிவிட மாட்டோம். அந்த மாதிரி சீட்டு கிடைக்காமல் போயிடுமோ, நின்றுட்டு போகணுமே, அவ்வளவு தூரம் போகணுமே, எப்படி நம்ம இந்த இவ்வளோ தூர பயணத்தை வந்து நம்ம எப்படி போக போறோம், எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சீட்டுகளை பிடிக்கிறதுக்குமே இந்த மாதிரி சவால்களை எல்லாம் எதிர்கொள்றோம். ஆனால் பொறுமையா இருந்தாலுமே ஒரு சில பேர் அடுத்தடுத்த ஸ்டாப்புகளில் வந்து இறங்குறவங்களுமே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு இடத்துக்காக வேற சில பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பிரவீனாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. சிங்கப்பூர்ல பேருந்துகளில் பயணம் பண்றவங்க சீட்டு மேல கால்களை வைக்கிறதோ, சத்தமா ஆடியோ போடுறதோ, பேருந்துகளில் சாப்பிடுறது, குப்பை போடுறது மாதிரியான செயல்களை செஞ்சா 500 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா. மற்ற பயணிகளுக்கு இடையூறாவோ ஆபத்தாவோ நடந்துகிட்டாலோ, பஸ் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டை அழுக்காக்கினாலோ 5000 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுதான். இந்த விதிகளோட முக்கிய நோக்கம் எல்லாருக்குமே பாதுகாப்பான, மற்ற பயணிகளை மதிக்கிற இனிமையான பொது போக்குவரத்து சூழலை உருவாக்குறது தான் அப்படின்னு இதோட நோக்கம்னே சொல்கிறாங்க. சிங்கப்பூர் நில போக்குவரத்து ஆணையம் தெரிவிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்தந்த மாதிரி அபராதம்லாம் போடணும் அப்படின்னு சிங்கப்பூர் நில போக்குவரத்து ஆணையம் தெரிவிச்சிருக்கு. புதுசாக கொண்டு வரப்பட்ட இந்த விதிகள் ஏற்கனவே சிங்கப்பூர் MRT ரயில்களில் இருக்கிற விதிகளோட ஒத்துப்போகுது. ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே அபராதமும் விதிக்கப்படுது சிங்கப்பூரில். ஆனால் பேருந்துகளில் இது மாதிரி விதிகள் வந்து இதுவரைக்கும் பெரும்பாலும் போக்குவரத்து நிறுவனங்களோட உள்கட்டுப்பாடுகளாகவே இருந்திருக்கு. இதை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு ஓட்டுநர்கள் கிட்ட, அதாவது டிரைவர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து விதிகள்

0: போக்குவரத்து போக்குவரத்து ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் போக்குவரத்து அதாவது டிரைவர்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கேப்டன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் உறவுகளே. பேருந்து பயணம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்து தான் அது ஆரம்பம். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். பேருந்துல போறோம், பஸ்ல போறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே சமயத்துல சில மனக்கசப்பான நிகழ்வுகளாகவும் இருக்கும். சில இடங்கள்ல பேருந்துகள் வந்து சரியான நேரத்துல வந்து நிப்பாட்ட மாட்டாங்க, பேருந்து நிறுத்தங்கள்ல நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து என்னன்னா ரொம்ப மரியாதை குறைவா தரக்குறைவாக வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது. அதே மாதிரி சார் எத்தனை மணிக்கு போவோம், எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ அவங்க கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, போய் சேர வேண்டிய நேரத்துக்கு சேருவோம், போய் ஏறி உட்காரு, இஷ்டம்னா ஏறு இல்லைன்னா கிளம்பு அப்படின்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தரக்குறைவான விஷயங்கள் பண்றது. அதே மாதிரி வாகனத்தை வந்து அதிவேகமாக இயக்குறது. பெரும்பாலான ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்து பயணிகளை வந்து ரொம்ப மரியாதை குறைவாக நடத்துறது வந்து இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து அரசும் போக்குவரத்து நிர்வாகமும் வந்து அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கத்துக் கொடுத்துதான் நீங்க வந்து அந்த பணிக்கு அமர்த்துறீங்க. அப்ப அதையும் தாண்டி அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதும் அவங்களுடைய பொறுப்பு. ஒரு காலத்துல வந்து பேருந்து பயணம்ன்றது சுகமான பயணமா இருந்தது. இன்னைக்கு வந்து பேருந்து பயணம்ன்றது வந்து ஒரு பெரும் சுமையா தான் இருக்கு மக்களுக்கு மத்தியில. ரொம்ப அடிமட்ட மக்கள் எங்களால வந்து அன்றாடம் ஒரு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுல பஸ்ஸுக்கே நான் 20 ரூபா செலவு பண்ணணுமா, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு அதை பயன்படுத்துறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை மூலமாகவே வந்து பயணங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மள பேருந்து உள்ள பயணம் பண்ண போற நம்மளுடைய சக பயணிகளாக இருக்கட்டும், ஒரு சிலர் மது அருந்திட்டோ இல்லை போதைப்பொருட்களை பயன்படுத்திக்கிட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்த மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஒரு காலத்துல வந்து பேருந்து பயணம்னா நிறைய காதல் கதைகளுக்கு வந்து பேருந்து தான் வந்து முதல் ஆரம்ப புள்ளி. நிறைய காதல் கதைகளுக்கு பேருந்து தான் முதல் ஆரம்ப புள்ளி. அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் சுகமான காலகட்டங்களை தாண்டி இன்றைக்கு அது சுமையா மாறி இருக்கிறது மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடியது. ஓட்டுநர்களும் சரி நடத்துனர்களும் சரி மக்களை வந்து கனிவா மரியாதையா நடத்தணும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா இதன் மூலியமா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பயணிகளும் அவங்க கிட்ட கனிவா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
0: கண்டிப்பாக பேருந்தில் வந்து பயணம் பண்ணும்போது நம்ம உண்மைக்குமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரையுமே கொண்டு போகிறவங்க தான் பாதுகாப்பாக கொண்டு போகணும், பொறுப்பாக கொண்டு போகணும். ஒரு இடத்துல நிதானமாக அவங்க தான் நம்மளை இறக்கி விடணும். அதாவது டிரைவராக இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கட்டும், எந்த நிறுத்தத்தில் நிறுத்தணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும், நிறுத்தத்தில் நிறுத்தாமல் போகிறது. ரொம்ப ஓவர் கூட்டமாக இருந்தால் பஸ் நிற்காது. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசமாக அப்படியே பஸ்ஸே ஒரு பக்கமாக சரிஞ்சு போகிற மாதிரி தான் குழந்தைங்களுமே ஸ்கூல் குழந்தைங்களுமே வண்டியில் வந்து பஸ்ஸில் வந்து போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் கொஞ்சம் நிதானமாக பெற்றோர்களாகிய நாம் நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, சில பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து வேன்லேயோ இல்லை ஸ்கூல் பஸ்லேயோ இந்த மாதிரி போகிறாங்க. அதேமாரி ஒரு சில குழந்தைகள் வந்து பஸ்ஸில் போக வேண்டிய கட்டாயம் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு இந்த 13+ ஆகிட்டுனாவே இப்போ குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களோ பொண்ணுங்களோ பஸ்ஸில் போகிறதுக்கு விரும்புவாங்க. அப்படி போகும் போது ரொம்ப கவனமா போங்க, ரொம்ப சூதானமா போங்க அப்படின்னு பெற்றோர்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கறத கேட்டுட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல ஜெனிஃபர். பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம்க்கா. நீங்க
3: கொஞ்சம்
2: ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கோச்சுக்காம ரேடியோல மட்டும் சவுண்ட குறைச்சுக்கிறீங்களா இல்லைன்னா தூரமா வரீங்களா? எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க, நீங்க பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம்
3: அதிகமான சவால்களை ரொம்ப சந்திச்சிட்டோம்ப்பா?
2: சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கலாம்.
3: பெரிய வேளாங்கண்ணி போகும்போது பார்சல் 3-5 எடுக்கு டிப்பர்ல சாதம் கட்டி கொண்டு போயிட்டு, 3 பசங்க நாங்க ஒரு நாத்துனா.
2: ஓகேக்கா.
3: 6 பேருக்கால் உணவு 5 எடுக்குல இருந்துச்சு. ஒரு திருச்சி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஒரு அம்மா. இடையில அந்த சீட்ல பார்த்து வேற ஒரு அம்மா ஏறினாங்க. நாங்க கண்டுக்கிற சாப்பாடு தான் காலுக்கு வேலை பார்க்க சாப்பாடு கேரியில காணும். அதோட

0: சாப்பாடு தானே போயிட்டு போகணும் டாக்டர். அது ஒரு
1: சாப்பாட்டு செலவுக்கு கொஞ்சம் குறைச்சுக்கலாம்
0: பாமுள்ள ஒரு நேரம் அது மறக்க முடியாத சம்பவம்
1: சொல்லுங்க.
0: ஒரு ஆள் வேதாளையில பஸ் நிக்கான்னு கேக்காரு.
1: ஓகேக்கா.
0: நான் அந்த பஸ்ல இருக்க இப்ப சமீபத்தில் நடந்தது. அப்ப அவர் கொஞ்சம் குடிபோதையில் இருந்தார். அந்த பையன் சின்ன பையன் தான், ஒரு 30 வயசு இருக்கும்.
1: மத இருந்துட்டு இருந்தாங்க.
0: மத இருந்தா அவரு வேதாளையில நிக்காருன்னா அவர் கெட்ட வார்த்தை போட்டு அந்த ஆளை இறக்கி
1: விட்டுட்டாரு.
0: பாயிண்ட் பாயிண்ட் பஸ் நாங்க விட்டுட்டோம். சரி, பாமன் கரவு எல்லாரும் அதுல இருந்த நாங்க ரொம்ப பேர் இருந்தோம். அந்த கண்டைக்கு ஒரு கேம்பு போன்றதுக்கு அந்த பையனை கிழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றாரு.
1: ஆனா அவங்க இறக்கி விட்டாச்சு. அவங்க இறங்கிட்டாங்க.
0: எல்லாருமே நீங்க இறங்கிட்டோம். பாமன் கரவு எல்லாருமே அதுல இருந்தோம். பாமன் கரவு எல்லாருமே வந்து ஒரு பழகுறதுக்கு நல்ல சாப்பிட்டா இருக்கும். யாரையும் ஒரு மனித மனத்தோட புணங்குவோம். அதோட ரொம்ப நேரம் ஆம்பளை இருக்கானும் எப்படி பேசுறது அப்படி நான் எந்திக்கே இன்னொரு ஆள் இருந்துச்சு முஸ்லீம் ஆளு. கேப்பா, அந்த பையன் இறங்கிட்டான், நீ நிக்கவேன்னு சொல்லிட்ட, அதோட வார்த்தை முடிஞ்சிட்டு நீ ஏன் அந்த பையனை இன்னும்
1: திட்டிட்டு இருக்க
0: அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கண்டக்டர் சும்மா இருந்தாரு.
1: சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்க பஸ்ல வரும்போது நீங்க தட்டி கேட்டிருக்கீங்களே. ஹலோ,
0: எங்க வீட்டுல ஒரு 2000 ரூபாய் ஆண்டி கேப்பான். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டான். நேரம் வைத்து பிள்ளையோட தான் ஒரு நேரம் கூட்டிட்டு வந்தேனா. அட சரிமா, பரவாயில்ல அப்படின்னு. அதே ஒரு முதியவர் நிக்காரு. நமக்கு ஒரு 2 வயசுக்கு மூப்பு போய் இளமையா ஐயா, சும்மா உட்காருங்கய்யா. இப்படி ஒரு மனிதாபிமானம் கண்டிப்பா வேணும். ரொம்ப குறைவு. அந்த நினைவுகளை பகிர்ந்ததுக்கு எப்ப உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆனா ரொம்ப
1: சொல்லணே. ரொம்ப நன்றியக்கா உங்க கருத்துக்கு.
0: உலகம்
1: பாட்டு
0: போடுங்க.
1: என்ன படம் அவள்
0: ஒரு
1: கண்டிப்பா தந்த. சரிக்கா, தேங்க்யூக்கா. நம்ம தமிழரசி அக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே பஸ்ஸுகளில் வரும்போது இந்த மாதிரி மது இருந்துட்டு யாராவது வரும்போது முறையாக சொல்லி இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து அவங்கள திட்டிகிட்டே வர்றது, அது உண்மைக்குமே அது கொஞ்சம் கேட்கக்கூடிய விஷயம்தான். பரவாயில்ல, பேருந்தில் பயணம் பண்ணவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து தட்டி கேட்டிருக்காங்க. அந்த பையன் தான் இறங்கிட்டாங்கல்ல, இன்னுமே எதுக்கு நீங்கள் அவங்கள திட்டிகிட்டே வரீங்க அப்படின்னு. ஒரு சில நடத்துனர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தான் எல்லா நடத்துனர்களுக்குமே ஒரு தவறான பேர் கூட வருது அப்படின்னு கூட சொல்லலாம். பேருந்தில் பயணம் பண்றப்போ நாம நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில பேருக்கு பஸ்ல போகும்போது வாந்தி வரும், அதனால வாமிட்டிங் வரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீட்லயே உட்கார இடம் பிடிப்பாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வர்றவங்க குழந்தைக்கும் சேர்த்து ஒரு சீட்டை பிடிச்சு வச்சுக்குவாங்க. கூட்டம் அதிகமா இருக்கு, நெருக்கடியான நேரங்கள்ல கூட இப்படி சீட்டை பிடிச்சு வைக்கிறதால உட்கார இடம் தேடுற மற்ற பயணிகளுக்கு, ஒரு பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், சிரமம் ஏற்படும். சில நேரம் நாம சீட்டை பிடிக்கணும்னு சொல்லி ஜன்னல் வழியா நம்ம பேக்கு பர்ஸு எதையாவது ஒரு பொருளையோ போட்டு வச்சுட்டு கூட்டத்தில் பஸ்ஸுக்குள்ள போறதுக்குள்ள யாராவது அந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்கலாம். அதில் முக்கியமான பொருட்கள் பணம் இருக்கலாம், மற்ற ஐடி ப்ரூஃப் எது வேணாலும் இருக்கலாம். இப்படி அந்த பொருட்களை வந்து அங்கே வச்சுட்டு நம்ம உள்ளே போறதுக்குள்ள காணோம்னா இன்னுமே இது வந்து பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சீட்டை பிடிக்கிறோம்னு நினச்சி வச்சிருக்கிற பொருளையே இழக்கிற நிலை வந்துடும். அதே மாதிரி கூட்டமான நேரங்களில் பஸ்ஸில் ஏறி இறங்குறதே ஒரு சிரமமாக இருக்கும். சில பேர் வாசல் பக்கத்தில் நின்றுட்டு இறங்க வேண்டிய இடம் வந்ததுமே அவசரமா வழி தேடி இறங்க வேண்டியிருக்கும். சில நேரம் கூட்டத்தில் நம்ம பேக்கு ஃபோனு பர்ஸ் மாதிரியான பொருட்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம கொண்டு போற உடமை இருக்கா? இந்த தமிழர் சேக்கெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, சாப்பாடு பேக் தானே, அதை யார் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே சாப்பாடை கூட விட்டு வைக்கல. நம்மளோட பொருளை வந்து எதுவோ சின்னதோ பெருசோ அது நம்மளோட தேவைக்கு தானே நம்ம வச்சிருக்கோம். அந்த தேவைகள் வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி களவு போகும்போது உண்மைக்குமே சாப்பாடு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வெளியே போய் அந்த சாப்பாடு செலவை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். இந்த மாதிரி நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா ஒரு நேயருமே வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: முதல் வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி, பாம்பன், கடல் ஓசை பண்பலை 90.4 இணைந்த நேரம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோடு அன்புடன் அறிவிப்பாளர் அமிலி ஜெனீபர். வாழ்த்துக்களுடன் நேயர்களோடு இணைந்து கருத்து கூறும் காலம் இது. இன்றைய தலைப்பு இப்படி வருகிறது. நாம் அன்றாடம் பயணம் மேற்கொள்ளும் பேருந்து பயணத்தின் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது, அம்மா என்றால் அகரவரிசை, அகரவரிசையில் இருந்து ஆரம்பிக்கிறேன். முதலில் ஆ அம்மா டிக்கெட்டை எடுத்தீங்களா என்ற நடத்துனரின் குரலோடு அதே சமயத்தில் ஆ என்றோர் குரல், நடத்துனரின் திரும்பிய பார்வை. இப்பொழுது இருக்கை இங்கே இருக்கு, உட்காருங்கக்கா. ஈகை குணத்துடன் ஒருவர் விலகி உட்காருகிறார் அந்த பயணிக்காக. உட்கார இடமில்லையா? பின் இருக்கையில் இடம் இருக்கு, உட்காருங்கண்ணே பார்த்து என்ற நடத்துனரின் ஓசையில் ஊதிய விசிலின் ஓட்டுநர் பேருந்தை நகர்த்தினார். என்ன சத்தம் என்று நடத்துனர் பார்வை இப்போது கூட்ட நெரிசலின் பக்கம். ஒரு வழியாய் நிலைமையை சரி செய்த நடத்துனர், ஏன்னா இப்படி பண்றீங்க? என் பொழப்பு தினந்தன கத்தியில நடக்கிற மாதிரியே இருக்கு என்ற சலிப்போடு, ஐயா யாரிடமாவது இரவல் கேளுங்கள் ஐயா என்ற நடத்துனர். ஓ ஒருவர், சார் பயணச்சீட்டின் மீதி தொகை தரவில்லை இன்னும். நடத்துனர், ஓ ஓங்கார குரலாய் சில்லறை இல்லைங்க, தரமாட்டேனா, இதுக்குத்தான் சில்லறையா கொடுங்கன்னு சொல்றது. அவ் அவ்வியம் பேச இடம் இது இல்லை என்ற பயணி மனதுக்குள் நினைத்து கொண்டார். அக்கடா என ஓர் இடம் கிடைத்து விட்டதும் உட்காருங்கள் என்றார். இவ்வாறுதான் நாம் அன்றாடம் பேருந்து பயணத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள். இதுபோல இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது? காரணம் என்னவெனில், மக்கள் தொகைக்கு ஏற்ப பேருந்து பயணத்தின் பேருந்து எண்ணிக்கை குறைவாக உள்ளது. 8 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் மக்கள் பெருக்கம் அதிகமாகியுள்ளது. எனவே அதை சரி செய்ய பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். ஏனெனில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அதுதான் சாத்தியம் என்ற வரிகளுடன் அந்தி நேர தென்றல் காற்று என்ற வரிகளில் பாடல் உள்ளதாய் கேட்டு மகள காத்திருக்கிறேன். நன்றியோடு மண்டபம் முகேஷ் அம்பானி. நன்றி அம்மா.
1: ரொம்ப அருமையாகவே உயிரெழுத்துக்கள்ல ஆளை தொடங்கி அக்கண்ணா வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம பயணம் பண்ணுற பேருந்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாருமே நேர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சுத்த தமிழில் இருந்ததுனால மேபி யாருக்காவது புரியாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலுமே நார்மலாக அவங்க சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டிக்கெட்டுக்கு காசு பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் விஷயம் வந்து உண்மைக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துருவோம், இருந்தாலுமே அவங்களோட சேஞ்ச் இருக்கும். நம்மள்ட்ட 5 ரூபாய் இல்லையா, 1 ரூபாய் இல்லை, அவங்க தேவைக்கு வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம சில்லறை கொண்டு போகணும். அப்படி சில்லறைகள் வந்து திரும்பி நம்ம ஒரு 15 ரூபா இல்லை ஒரு 35 ரூபா, முதல்ல தான் 1 ரூபா 2 ரூபா, இப்போ எல்லாம் 10 ரூபா 20 ரூபா, ஒரு 65 ரூபா டிக்கெட்னா 35 ரூபா நம்ம பேலன்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை மறுபடியும் கண்டக்டர் இந்த பக்கமாக அந்த பக்கம் போகும்போது கேட்போமா வேணாமா, இல்லை அவரே தந்துருவாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பேருக்கு நடந்திருக்கும். சில பேர் கேட்டுருவாங்க, சார் இந்த சில்லறை, ஓ உங்களுக்கு நான் தரணுமா, டிக்கெட்டில் நான் எழுதியிருப்பேனே காமிங்க அப்படின்னு கூட சொல்லி நம்ம கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு சில கண்டக்டர் வந்து தந்துருவாங்க, ஒரு சில பேர் வந்து நம்ம கேட்டு தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு முகேஷ் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் விஜயா, நான் பாமனை சேர்ந்தவர். என் வயசு வந்துதான் 49 வயசு இருக்கும். நானும் அப்படி இது பாமந்த மாற்றுத்திறனாளிகள் நிற்கிற இடத்துல வேலை பார்க்க வரையெல்லாம் நானும் ரொம்ப நாளாக வீட்டில் தான் இருந்தேன். எனக்குன்னு குடிமனம் இறந்தில்லை. எங்கள் வீட்டில் வந்து 10 பேர், 5 பொம்பளை பிள்ளைய, 4 ஆம்பளை பையன், நான் 5வது பொம்பளை பிள்ளை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் வளர்ந்தவங்க. அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தேன். அது ரோச் மாநகர்னு சொல்லுவாங்க, மங்களா கன்னிராச்சவரத்து பக்கத்தில். அப்போ நான் ஒரு மீடியமான வயசில் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படும் போது நான் அந்த இடத்துல இருந்து அங்குள்ள கஷ்டத்தில் நான் பார்த்து ரொம்ப வளர்ந்தேன். நான்லாம் வந்து மங்களாவில் ஒரு 5ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மிச்சமாக நம்ம மங்களாவிலேருந்து 2 கிலோமீட்டர் கன்னிராச்சரம் போனால் தான் அங்கே படிக்க முடியும். நமக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை. அங்கே போய் படிக்கணுங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம், நடக்க முடியாது. அதனால் நம்ம படிக்கவும் இல்லை, 5ஆம் கிளாஸோடு நிப்பாட்டிக்கிட்டோம். ஆசை இருந்துச்சு, படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்மளால் முடியாதுல்ல, ஒத்துழைப்புக்கு கூட அங்கே ஆள் இருக்காது நமக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மங்களாங்கிற ஊர். பைப்புகள்லாம் தண்ணி வரும், அந்த குடிக்கிற மாதிரி இருக்காது தண்ணி. அந்த ரெட்டை குடம் போட்டு தூக்கி கொண்டு போனால் தான் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி ஒரு நிலைமையில் இருந்த ஊரில் தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அம்மா, என் தம்பி, இப்போ ஒரு தம்பி வீட்டில் என்னோட இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவங்க வந்து அவங்களோட நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம். அதோட தான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம், நீங்கள் வாரியெல்லாம்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் எங்களுக்கு இதை சொல்லித்தந்தாங்க. இந்த தட்டு செய்கிறத சொல்லித்தந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து இதை கற்றுக்கிறே ரொம்ப நாள் ஆச்சு. இதை ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிறோமே தெரியலை. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு தட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் போட்டோம். அப்புறமா என்ன செஞ்சாங்க, இங்கே தங்கச்சி மடத்தில் மொத்தமாக நிறைய பிள்ளை இருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து போருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் வந்து இப்போ தலைதூக்கி நிற்கிறோம். எங்கள் தேவைகளை செஞ்சதாகத்தான் இருக்குங்கல்ல. எந்த வேலையை எடுத்தாலும் எங்கள் தேவைகள் வந்து இது பூர்த்தியாகும். எங்கள் செலவு, எங்களுடைய செலவுகள் எல்லாமே இதிலே நாங்கள் பார்த்துக்கிறோம். பேச வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எஃப்எம்முக்கு நன்றி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:27 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. இந்த நேரத்தில் ஒரு நேருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், இல்ல நான் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதை வந்து நான் நாசூக்கா தட்டி கேட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க?
5: அதாவது அந்த பேருந்து அப்படிங்கறது டிராவல் பண்ணும் பொழுது நம்ம வந்து சில பேர் சத்தமா போன்ல பேசுவாங்க, அது ரொம்ப சவாலா
4: இருக்கும்.
5: அப்புறமா நம்ம கண்டக்டர் கிட்ட டிக்கெட் கொடுப்போம். டிக்கெட் கொடுத்துட்டோம்னா கண்டக்டர் கிட்ட சில்லற அப்படிங்கறது இருக்காது. அப்ப அத வாங்கறது வந்து சவாலா இருக்கும். நம்ம கேட்போம், அப்புறமாப்பா அந்த நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது வரக்கூடிய இந்த ஸ்டாப்பிங்க்கு சில சமயம் சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க, ஏன்னா புது ஊரா இருக்கும் போது
4: கண்டிப்பா ரொம்ப பேர் அது சந்திச்சிருப்போம். புது ஊர்னா இந்த ஸ்டாப் வந்த உடனே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே அலர்ட்டா இருந்துட்டு சார் வந்துருச்சா வந்துருச்சா அப்படியே கேட்டுட்டே இருப்பேன்.
5: உண்மை உண்மை, அது ஒரு பெரிய சவால இருக்கும். அப்புறமா சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, அந்த என்ன சொல்றது, ஆப் மூலமா நம்ம இப்ப பணம் கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சரியா ஒர்க் ஆகாது, இப்ப அது ஹைவேஸ்னால. அப்போ அங்க சில்லறையே நம்ம கிட்ட இருக்காது. அப்புறமா ஆப்ப வந்து ஒண்ணு கட்டுறேன், அந்த நெட் லேபிள் ஆனவொன்னு கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சவால்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பேருந்துகள்ல இருக்குன்னு சொல்லுவேன்ப்பா.
4: சரி, இந்த குழந்தைகளை கொண்டு போகும்போது இல்ல பெண்களா இருக்கட்டும் முதியவர்கள் இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள்
5: பாருங்களேன்? அப்புறமா மழை பொந்தும் போது எவ்வளவோ பேருந்துகள் உள்ளேந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா வரும் இல்ல, அது ஒரு பெரிய சவாலு. அது மாதிரி நிறைய சவால்கள் எல்லாம் இருக்கு சந்திக்க வேண்டியதா.
4: ஓகே ஓகேண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து பேருந்து நீ எனக்கு
4: பொறி படத்துல இருந்து தந்துடலாமா? ஹலோ ஹலோ, பொறி படத்துல இருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் தந்துடலாண்ணா. என்னன்னு தெரில, சந்திரசேகரன் அவுட்டு லைன் வந்து கட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அவங்களுக்கு பாடல்களை தந்துடலாம். இந்த பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லும்போது தாங்க எனக்கு ஒரு விஷயமே, சமீபத்தில் வந்து நான் வந்து ஒரு ஊருக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம், இந்த பண மோசடி, ஆன்லைன் மோசடி, இந்த விஷயங்கள். இப்போவும் நாங்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது அரசாங்க எம்பலம் டிபி இருக்குல்ல ஃபோட்டோ, அந்த நம்ம கவர்மெண்ட் ஃபோட்டோ வச்சுட்டே கால் வருது. எஜுகேஷனல் அதாவது கல்வித்துறையிலேருந்து கால் வர்ற மாதிரியே இருக்குங்க. அதாவது காலேஜ் பொண்ணுங்க காலேஜ் படித்தாலோ இல்லை ஸ்கூலில் ஏதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா எங்கேயாவது ட்ரஸ்ட் மூலயமா நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க, எங்கேயோ ஒரு விஷயத்தில் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரு விஷயம் கொடுத்து வச்சுருக்கீங்க, படிப்பு சம்மந்தமாக கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தாங்க கால் வருது. பண மோசடிக்காகவே நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுவீங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கால் வருது. கொஞ்சம் மக்களாகி நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கே இந்த விஷயம் நடந்துச்சு ஆல்ரெடி. நான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது தான். நான் எப்படி இன்னொரு அக்காட்ட வந்து இந்த தகவல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அந்த அக்காட்டையுமே, உங்கள் அக்கௌண்ட்டில் 20,000 ரூபா இருக்கா, ஸ்கேன் பண்ண முடியுமா, ஜிபேயில் தானே நீங்கள் பணம் எடுப்பீங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து இங்கே இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இங்கே இவ்வளோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வருது, 2-3 வருஷத்திலேயே சேர்த்து தந்துருவாங்க, மொத்தமா பணத்தை நாங்க போட்டு விட்டுருவோம். இருந்தாலுமே நீங்க பக்கத்துல உள்ளவங்க விட்டு ஸ்கேனை வச்சு, நான் ஒரு ஸ்கேனர் அனுப்புறேன், அதை வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் போடுங்க, மினிமம் ஒரு 20,000 ரூபாய் இருக்கணும். 20,000 ரூபாய் மினிமம், அதாவது நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எப்படி என்ன ஏது நம்மளோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களையுமே செய்யறாங்க. பொதுமக்களாகி நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து பட்டுவாடா வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் மோசடிகளில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தான் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு, பேருந்தில் பயணம் பண்ணுறப்போ நம்ம நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில பேருக்கு பஸ்ஸில் போகும்போது வாந்தி வரும், அதனால வாமிட்டிங் வரும்னு சொல்லி பஸ்ஸில் சீட்டில் உட்காராமல் இடம் பிடிப்போம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சில பேர் பஸ்ஸில் ஏறினதும் நமக்கு வசதியாக இருக்கணும்னு நினச்சி மற்ற பயணிகளுக்கு அது இடையூறாக இருக்கும் அப்படின்னு கூட நினைக்காம நடந்துக்குவாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பொருட்கள் கவரு, தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கங்கே போட்டுறது, பஸ்ஸை அழுக்காக்குறது, சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு பஸ்ல ஏறும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருக்கணும். குழந்தைகள் போட்டிருக்கிற செயின் கம்மல் இந்த மாதிரி திருடு போறதுக்கு களவு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க மாதிரி பேசுவாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கவனமா முழுசா விட்டுறாம குழந்தைகள பத்திரமா இருக்குதா, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சீட்டு இல்லை, நம்ம வந்து பக்கத்துல வந்து உட்கார வச்சிருக்கோம், இல்ல ஒருத்தவங்கள அடுத்தவங்க மடியில் நம்ம குழந்தைய கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தை இருக்கா அவன் பின்னாடி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம குழந்தைகள நாம தான் பத்திரமாவும் பார்த்துக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:40 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்க்கா.
3: சொல்லுங்கண்ணா, யாரு எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னண்ணா?
4: மாமூ கரோடு கடை தங்கச்சியோட மீனாட்சி பேசுறேன்க்கா.
3: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்க்கா. நம்ம ஊர்ல வந்து மழை பெய்ய மாதிரி மழை கிளைமேட் இருக்குது, எல்லாம் கூலிங்கா இருக்குது.
3: வெயில் வந்துருவோம் இன்னைக்கு,
4: கண்டிப்பா வரும் நினைக்கிறேன். ஒரு 50% மழை வர காரணம் இருக்குது.
3: கருவாடை பாதுகாக்கணுமே.
4: ஆமா, மழை கண்டிப்பா வரும் நினைக்கிறேன்.
3: சரிண்ணா, மழை வரட்டும், கொஞ்சமாவது பூமியும் குளிரட்டும். கொஞ்சம் ரொம்ப வெக்கையா தெரியுது இல்ல? பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது பொதுமக்களாகி நாம சந்திக்கக்கூடிய சவால் என்னென்ன, நீங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிருக்கீங்க பஸ்ல போகும்போது வரும்போது?
4: பேருந்துல போகும்போது பஸ் கூட்டம் இருக்குமா? அதுவும் கூட்டம் இருக்கு, உட்கார முடியாத சூழல இருக்கும். அப்போ வந்து நான் வந்து சின்ன வயசுல வந்து வாமிட்டு வரும்.
3: கடவுள் நமக்கு தந்துருவாப்ல.
4: இந்த காரியம்ல எந்த காரியத்துக்கு ஒரு நல்லது பாரியும் போது நாளைக்கு இந்த காரியம் கடத்த வச்சு இருப்பான்.
3: கண்டிப்பாண்ணா,
4: இல்லாம இருக்காது. எந்த ஒரு ராமர் வரைக்கும் நின்று போவேன். இப்ப தனிச்சு இருப்பேன், பாம்பல ஃப்ரீயா இருக்கு, உட்கார்ந்து இருப்பேன்.
3: சரி, நீங்க இப்படி போகும்போது வேற யாராவது இந்த மாதிரி நீங்க பண்ணாம இருப்பாங்க, நீங்க பண்ற மாதிரி பண்ணாம இருப்பாங்களா? ஒரு முதியவர் வரும்போதோ இல்ல கர்ப்பிணி பெண்கள் வரும்போதோ
4: இருப்பாங்க.
3: ஓகேண்ணா, நன்றி அண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: கண்ணெதிரே தோன்றினால இருந்து
3: பாட்டு போறேன். இன்ட்ரோ சாங்கா? சிம்ரனை பார்க்கும் போது வர்ற பாட்டா? சரிண்ணா, தந்துடலாம்.
4: நன்றி அண்ணா.
3: மீரா அண்ணன் தான் பேசியிருந்தாங்க பஸ்ஸில் வந்து. அவங்க வந்து பயணம் பண்ணும்போது உண்மைக்குமே நான் வந்து வயசானவங்கள்லாம் இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு இடத்த கொடுப்பேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும், யாராவது எனக்கு இந்த மாதிரி உதவுவாங்க, நான் இன்னைக்கு விதைக்கிறேன் நாளைக்கு அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அண்ணனுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தந்திருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: ஏறுறது முன்னாடி பஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன படம் தெரியல, பஸ் ரன் ஆகிட்டே இருக்கு, ஒரு கால் மேல இருக்கு, ஒரு கால் கீழே இருக்கு, எனக்கு என்ன படம்னே தெரியல, தொங்கிக்கிட்டே இருக்கேன். பார்த்தேன் இந்த இடத்துல, இந்த ஒரு நிமிஷம் நான் வந்து மதிய கடன் கொடுத்தேன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் வந்து இந்த இடத்துல நான் இருப்பேன் கூட, உயிரோட இருந்திருப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஒரு கையில கம்பி, ஒரு கா ஒரு படிக்கட்டுல ஒரு கால், கீழே ஒரு கால் தொங்குது, எனக்கு என்ன படம் தெரியல. கைய இந்த சைடு கம்பி படிக்கிட்ட இருக்கிற கம்பியை நல்லா பிடிச்சிட்டேங்க, பிடிச்சிட்டு பாச ஃபோர்ஸ் அட்டிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என் ஃபுல் ஃபோர்ஸ் என் காட்டி நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அட்டிக்க பஸ் நின்றுட்டு ஆட்கள்லாம் கத்தி பயந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நினைச்சவங்க நான் கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைச்சவங்க, நான் கத்துனேன், நான் தட்டின தட்டுக்கு பஸ்ஸையும் நிப்பாட்டிட்டாங்க. அட மேல நானே திட்டிகிட்டே தாங்க ஏறினேன். இப்படி கைகால் உடஞ்சிட்டு அவங்க பார்ப்பாங்களா கொள்வாங்களான்னு சொல்லிட்டு நானுமே திட்டிக்கிட்டு தாங்க ஏறினேன். போனா யாருமே எனக்கு இடம் கொடுக்கவே இல்லைங்க. ராம்நாடு தங்கச்சி மட ரெண்டாவது ஸ்டாப்ல ஏறினேன்னா தங்கச்சி ராம்நாடு பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் நின்றுகிட்டே தாங்க போயிருக்கேன். அதெல்லாம் வந்து லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க. அதுக்கடுத்து இப்போ போன வாரம் பிள்ளைகளுக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது ராமேஸ்வரம் பஸ் வருது, ராம்நாட்டில் இருந்தால் வருது. கண்டக்டர் என்னங்க பண்ணணும், பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி ஆளுக்கு இல்லை வா வான்னு சொல்லி விசில் அடிச்சு கூப்பிடுவாங்களா பஸ் அந்த மாதிரி கூப்பிடாதுல. கண்டக்டர் உள்ளே இருக்காருங்க, பஸ் அவ்வளோ வேகமாக பின்னாடி ரிபல்ஸ் வருதுங்க. அந்த இடத்துல யாருக்கு என்ன நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படக்கலங்க. அந்த மாதிரி தாங்க பஸ் வந்துச்சு. அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. பஸ்ல நம்ம போறதும் சொல்றோம், பஸ்ல கொஞ்சம் நஞ்ச இதுவா நடக்குது, எதையுமே வந்து வாய்ந்து சொல்ல முடியாது பஸ்ல நடக்கிற கூத்துகள்லாம். அந்த வயல வந்து போனவரம் நான் ராம்நாட்டில் வரும்போதெல்லாம் பஸ் அவ்வளோ பேக் அடிக்குது, அவ்வளோ ஒரு ஸ்பீடு. அந்த இடத்துல அந்த ஸ்பீடே தேவையே கிடையாது, யாரு நச்சு போடுந்தாலும் வந்துட்டு ஆச்சரியப்படக்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆமாங்க, எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோசை ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பூவரசன் படத்துல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. நன்றி.
1: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க சந்தித்த சில பிரச்சனைகளை சவால்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. பேருந்தில் பயணம் பண்ணுறது நமக்கு தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த பயணத்துக்குள்ளேயே கூட்ட நெரிசல், உடைமைகளை பாதுகாக்கிறது, குழந்தைகளை கவனிக்கிறது, எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படின்னு பல சவால்கள் வரலாம். அதனால பஸ்ஸில் ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நாம் மட்டும் வசதியாக இருந்தால் போதாது, நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களுக்கும் சிரமம் வராத மாதிரி நடந்துக்கணும். நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பெரிய தொந்தரவாக கூட தெரியலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது. பயணத்தில் ஏதாவது சின்ன தவறு இல்லை சின்ன பிரச்சனை வந்தால் உடனே கோவப்பட்டு சண்டை போடாமல் முதல்ல நிதானமாக சொல்லி பார்க்கலாம். முடியாத சூழ்நிலையில் பேருந்தில் மற்ற பயணிகள்கிட்ட உதவி கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பை விட்டுட்டு அதை சமாளிக்க முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம பாதுகாப்பும் நம்ம கூட இருக்கிறவங்களோட பாதுகாப்பும் முக்கியம். நல்ல பேருந்து பயணம் அப்படிங்கிறது பஸ் சரியான நேரத்துக்கு வர்றதில் மட்டும் இல்லை, அந்த பஸ் பயணம் அந்த பஸ்ல பயணம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பொறுப்போடையும் புரிதலோடையும் நடந்துக்கும் போதுதான் அது நல்ல பயணமா இருக்கும். நம்ம பொருட்களை நாம கவனமா பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பத்திரமா கூட்டிட்டு வந்து மற்றவங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவும் கொடுக்காம பிரச்சனையில வந்தா நிதானமா சமாளிச்சு நடந்துகிட்டாலே போதும். நான் மட்டும் பாதுகாப்பா இருந்தா போதாது, என்னோட சேர்ந்து பயணம் பண்ற எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு நடந்துகிட்டாவே போதுங்க. பேருந்து பயணம் இன்னும் நிம்மதியானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நார்மலாக பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க அப்படின்னு நேர்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நானுமே ஒரு சில தகவல்களை தந்திருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமில ஜெனிஃபர். அடுத்து தான் பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இடத்துல இருக்கிற நல்ல சிறந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கான போட்டிகளை நடத்துறதாங்க இந்த ஒலிம்பிக் போட்டியோட நோக்கமே. சோ இதுல வந்து உடல் தகுதி திறன் உள்ள எல்லாருமே கலந்துப்பாங்க. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்கிற தசை சக்தி குறைபாடு, அப்புறம் பார்வை குறைபாடு, இன்னும் பல குறைபாடுகள்லாம் இருக்கிற மாற்றுத்திறனாளி வீரர்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்காக நடத்தப்படுற போட்டி தான் இந்த பாராலிம்பிக். இந்த பாராலிம்பிக் போட்டியிலேயே முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா வில்வித்தை, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த போர்க்கலைகள்ல ஒண்ணுனே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம பகுதிகளில் பாத்தீங்கன்னா எப்படி சிலம்பம் வந்து ஒரு தற்காப்பு கலையா இருக்குதோ அதே மாதிரிதான் வில்வித்தையுமே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த வில்வித்தையுமே இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வராங்க. ஸோ இந்த வில்வித்தை மூலமா நம்ம இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தந்த சாதனை பெண் சீத்தல் தேவி பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோங்க. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சீதல் தேவி 2007 பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும் போது ரெண்டு கைகளும் இல்லாத நிலைமையில தாங்க பிறந்திருக்காங்க. 2019 கிஷத்வார்ல நடந்த ஒரு இளைஞர் கூட்டத்துல கலந்திருக்காங்க. அப்போ அங்க அந்த இளைஞர் கூட்டத்துக்கு வந்த இந்திய ராணுவத்தோட ராஷ்டிரிய ரைபிளால கவனிக்கப்பட்டு அவங்க சீதலோட கல்விக்கும் அப்புறம் மருத்துவ தேவைகளுக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்களுக்கு செயற்கை உறுப்புகள் பொருத்துறதுக்காக டாக்டர்கிட்ட பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களோட விஷயத்துல அது சாத்தியம் இல்லாததால தன்னோட கால்களை மட்டுமே வச்சு முக்கியமா மரம் ஏறுற திறனை வளர்த்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்களுமே இதுக்கு முன்னாடி கை இல்லாத ஒருத்தங்களுக்கு பயிற்சி கொடுக்காததால கொஞ்சம் சிரமமாவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் கால்களை பயன்படுத்தி மட்டுமே வில்வித்தையில 2012 தங்கம் வாங்கின மார்ட் ஸ்டென்டஸ்மான பார்த்து வியந்து இவங்களுக்கும் கால் கண்ணத்தோட உதவியால வில்வித்தை பயிற்சி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வில்வித்தை பயிற்சியை நல்ல முறையில கத்துக்கிட்டு 2022 ஆசிய பாராலிம்பிக் போட்டியில கலந்து இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்களை வாங்கி கொடுத்திருக்காங்க. 2023 பாரா உலக சாம்பியன்ஷிப்ல வெள்ளியும் பாரா ஆசிய விளையாட்டுல தங்கம் வெள்ளியும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023 உலக சாம்பியன்ஷிப் வாங்கின நம்பர் 1 வீராங்கனை கிட்டிட்ட விளையாடி இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா 2025 செப்டம்பர் மாசம் நடந்த வில்வித்தை போட்டியில சாம்பியன் ஆகியிருக்காங்க. இதுவரைக்கும் பாரா வில்வித்தை சாம்பியன்ல கை இல்லாம தங்கம் வாங்கின முதல் வீராங்கனைன்னு வரலாறும் படைச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்காக அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. எல்லா உறுப்புகளுமே நல்லா இருந்துமே நம்மளால சாதிக்க முடியாம இருக்கிற நேரத்திலையும் தன்னோட 2 கைகளும் இல்லாமலும் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த சீதல் தேவிக்கு நம்ம கடலோ சேஃபம் 90.4 சார்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னோட பேர் வந்து தங்ககருப்பு. நான் வந்து முள்ளிமனை. எங்களோட டீம் வந்து பாரம்பரியமா இந்த முள்ளிமனைக்கு வந்து பேர் பெற்ற பேர்னா முள்ளிமனை முல்லை வெண்புறா. இந்த மாதிரி நிறைய டீம் இருக்கு. இந்த போட்டு பந்தயத்துக்காகவே இது எல்லாருமே நாங்கள் வந்து கபடி போட்டி உள்ள பந்தய பேர் தான். இதே தான் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கடலோர விஷயத்தில் வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு சம்மந்தமான விளையாட்டு. எல்லாருக்கும் தெரியும் இங்கேருந்து ஓடுறது தெரியும் வர்றது மட்டும்தான் தெரியும். அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உயிருக்கு மேலாக போராடி தான் வருவோம். அந்த மண்ணாடி படத்தில் சொல்கிற மாதிரி மாட்டுக்கு ஒரு மூக்கு நாங்கள்னா இந்த வத்தியில் போகிற எல்லா ரோப்புமே வந்து மூக்கு நாங்கள் தான். ஒரு ரோப்பு வந்தாலும் எல்லாத்துக்கும் உயிருக்கு ஆபத்து. அதில் கூட பார்த்துருப்போம் மண்ணாடி படத்தில் ஒரு தாமங்கயர் அந்த வந்து எல்லாரோட முகத்தை அடிபட்டுச்சு தெரியுமா, அது எல்லாமே உண்மை சம்பவம் தான். அந்த மாதிரி ஒரு ரோப்பு வந்தால் கூட எல்லாரோட உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி தான். இது எல்லாமே மூக்கு நாங்கயர் மாதிரி தான். அதே மாதிரி இந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து இது உயிரி விளையாட்டு தான். இது எங்கள் முன்னோர்கள் விளையாண்டாங்க. இப்போ நாங்கள் தொழிலுக்கு வந்து நான் நார்மலாகவே இன்ஜின் போட்டு நான் கடலுக்கு போவோம். இன்ஜின் போட்டு இங்கே உள்ள இந்த பாய் மரம் மட்டை எதுவுமே அங்கே இருக்காது. நாங்கள் பண்ணுற தொழில் சங்கு தொழில் வளத்தொழில் எல்லாத்தையுமே நான் இறக்கி வச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு ஓடுவோம். புதுசாக மரம் மட்டை வச்சு ஓடி பார்ப்போம். பந்தயம் வந்துருச்சா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதில் காற்று கூட குறை இருந்துச்சுன்னா என்ன வேணால் உடையலாம். உடஞ்சா மத்தையோட ஓனருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஒரு மரம் உடஞ்சாலும் 8,000-10,000, ஒரு கடைசி உடஞ்சாலும் ஒரு 10,000-8,000. இதே மாதிரி லட்சத்தை செலவு பண்ணி தான் ஓலையங்க நாங்கள் ஓடுறோம். எங்களோட அதில் ஓடுற மண்டாடி சொல்கிற மாதிரி நாங்கள் ஓடுற ஆளுக்கு ஒரு ஆள், மண்டாட்டி ஒரு ஆள், சம்மாட்டி ஒரு ஆள். எங்கள் மண்டாட்டி வந்து ரஹ்மான், அவரோட போட்டு அவர் போட்டில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் நல்லது கிடையாது தெரியும். அதே மாதிரி ஒரு சின்ன டேமேஜ் ஆனால் கூட அவர் தான் எல்லாம் சரி பண்ணி தருவாப்பில். நாங்கள் வந்து ஒரு போட்டுக்கு வந்துட்டு மட்டும் 6 பேர் ஓடுவோம். சிக்கானுக்கு ஒரு ஆள், கடைசிக்கு 2 பேர் 3 பேர் ஏறுவாங்க. கடப்பலா போட்ட ஒரு ஆள், பண்ணு போட ஒரு ஆள், 6 பேர் தான் கணக்கு. அதே மாதிரி ஒரு சூடு பழகா, ஒரு கடப்பலவா, ஒரு பாய், ஆறு வடை பாய், ஒரு 8 அடி 9 அடியில் ஒரு மரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருந்தாலும் கமிட்டி அதை பறிச்சுட்டு விட்டுருவாங்க. இது என்னோட முதல் நான் வந்து ஏற்கனவே வந்து மண்டாடி படத்தில் நான் ஓடிருக்கேன். அதே மாதிரி நம்மகிட்ட 2 போட்டு ஓடுனுச்சு, அதில் நான் ஓடிருக்கேன். இது வந்து என்னோட முதல் பந்தயம். இப்போ நம்ம ஊரில் வந்து மொத்தம் இப்போ 30 போட்டு வந்து கலந்துருக்கு. 30 போட்டில் இந்த முள்ளிமுனை கமிட்டி சார்பாக 3 போட்டு நாங்கள் ஓடுறோம். நிறைய போட்டு ஓடுறோம், அதில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தொழில் ரீதியாக வந்து வேறு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிட்டு இருக்குமா, அதனால் பணங்கள் நிறைய செலவு பண்ணணும். அதனால் விரும்புகிறவங்க எல்லாம் தொழில் ரீதியாக இல்லை, குடும்பம் காலநிலை மாறலாம், சூழ்நிலை மாறிடுச்சு. முன்ன உள்ள ஆளுக்க மாதிரியே தொழிலுக்கு தொழில் போக எல்லாம் பந்தயத்துக்கு ஓடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, குடும்பம் சூழ்நிலை குழந்தை குட்டின்னு இருக்கனால சில பேர் விரும்புறது கிடையாது. இனி காலப்போக்கில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னைக்கில ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போருந்து இப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, இதே மாதிரி ஓடுவாங்க கொள்வாங்க. எங்கள் அப்பா, எங்கள் ஐயா, எங்கள் ஐயாவோட எல்லாருமே கலந்ததுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒரு அது பின்னாடி நாங்கள் பின்னாடி இருக்கோம். அவ்வளோதான் எங்கள் வயசுக்கு இது ஓடுறோம். நான் இதான் என்னோட முதல் பந்தயம். நாங்கள்
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஏதாவது சாப்பிட நொறுக்கு தீனி கிடைக்குதான்னு பாப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சாயங்காலம் சும்மா இருக்க நேரங்கள்ல ஏதாவது நொறுக்கு தீனி எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது நம்ம படம் பார்க்க போறனாலுமோ, இல்ல நம்ம ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண போறோம், இல்ல திடீர்னு பசி எடுத்தாலும் நம்ம விரும்பி சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு நொறுக்கு தீனின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுக்கும் போது கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த உருளை சிப்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. சிப்ஸ்லயே நிறைய இருக்கு, ஆனா அதிகமா எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தான். இப்ப நம்ம மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனா இது நம்ம கடையில போய் சிப்ஸா வாங்கணும்னா 100 கிராம் 150 கிராம் தாங்க இருக்கும், அதுவே 50 ரூபாய்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல நம்ம வாங்கி விற்பனை செஞ்சா கூட நம்ம வாங்கின தொகை விட 3 மடங்கு நம்ம சம்பாதிக்கலாம் போல. ஆர்வம் இருக்கிறவங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கூட வீட்டுல இருந்தே செஞ்சு நம்ம பேக் பண்ணி கொடுத்து விற்பனையும் செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பின்ன நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வாங்கிக்கணுங்க. அப்புறம் பஜ்ஜி சீவரம் கட்டை இருக்கும்ல, அதுல வச்சுதான் உருளைக்கிழங்கு சீவ போறோம். அதனால அந்த பஜ்ஜி சீவரத்துக்குள்ள கட்டை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். முதல்ல நம்ம இந்த உருளைக்கிழங்க வாங்கும் போதே கடையில வந்து சிப்ஸ் போடுறதுக்கான உருளைக்கிழங்குன்னு கேட்டு வாங்கணுங்க. ஏன்னா பெரிய உருளைக்கிழங்கு சொல்லும் போது நம்ம சாதாரணமா வீட்டுல சமைக்கிற உருளைக்கிழங்குமே பெருசா தான் இருக்கும். ஆனா சாதாரண உருளைக்கிழங்கு வாங்கும் போது நம்ம அதை சீவி வச்சோம்னா அது சீக்கிரமாவே கருத்துரும். ஆனா சிப்ஸுக்கு போடுறதுக்கான உருளைக்கிழங்கு வாங்கும் போது அது அவ்வளவு சீக்கிரம் கருக்காது. அதனால கடையில நம்ம உருளைக்கிழங்க வாங்கும் போதே சிப்ஸுக்கான உருளைக்கிழங்குன்னு கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி போடுறதுக்காண்டி காய சீவுவாங்கல்ல, சோ அந்த கட்டையில உருளைக்கிழங்க தேய்ச்சி நல்லா அந்த பேப்பர் வெயிட் இருக்கும்ல, பேப்பர் எவ்வளவு வெயிட் இருக்கும் அந்த வெயிட் அளவுக்கு நம்ம நைஸா சீவி எடுத்துக்கணும். அப்படி நைஸா சீவினாதான் நம்மளுக்கு வந்து நம்ம சிப்ஸ் வந்து நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துட்டு ஒரு பக்கம் நம்ம கடாயில வந்து எண்ணெய சூடு பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூட்டுல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நைஸா விட்டிருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ எண்ணெய் உரியாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அந்த உருளைக்கிழங்கு பொறிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த எண்ணெயில கொஞ்சம் உப்பு தண்ணியை கலந்து ஊத்துவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு தியேட்டர்கள்ல இருக்கிற ஸ்டால்ல கூட நம்ம பெர்மிஷன் வாங்கி கூட நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். சின்னதா முதலீடு போட்டு நல்ல லாபம் பார்க்கணும் நினைக்கிறவங்க தாராளமா இந்த சிப்ஸ் செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. முக்கியமா வீட்ல இருக்கிற பெண்கள் வேலை நேரம் போக மத்த நேரங்கள்ல இத வீட்ல இருந்தபடியும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நீதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. பெண்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்குங்க. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம சமாளிச்சா மட்டும்தான் அவங்களால சாதனையாளர ஆக முடியும். குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா தனக்கான வேலைகள் எல்லாத்தையுமே முடிக்கிறதுல சிரமம் இருந்தாலுமே அதையும் முடிச்சிட்டு நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. சில பெண்கள் தனக்குன்னு ஒரு சிறு தொழிலை தொடங்கி அது மூலமாவும் லாபம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தொழிலை எப்படி செய்யலாம்னு யோசனை வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் யோசனை இல்லாமலே கண்மூடித்தனமா முதல்ல தொடங்கிடுவோம், அப்புறம் தானா வரும்னு சொல்லி இறங்கிடுவாங்க. ஆனா அது தப்புங்க. அதே மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிறத நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்துட்டு அதை செயல்படுத்தாம இருந்தோம்னா அதுவுமே தப்புதான். நம்ம ஒரு தொழில செய்யறதுக்கு முற்படும் போது நம்ம முன்னாடியே நல்ல யோசனை செஞ்சுட்டு அப்புறம் தான் இதுல இறங்கணும். சாதாரணமாவே நம்ம ஒரு செயல் செய்யறோம் இல்ல ஒரு தொழில் தொடங்குறோம்னா அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணுல வெற்றி அடையணும்னா கண்டிப்பா அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலையை நம்ம தொடங்கிட்டோம்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் அதை பாதி முயற்சியிலே விட்டுருவாங்க. ஆனா அதுல வர சவால்களை எதிர்த்து நம்ம கவனமா நம்ம சமாளிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு வீடு ஒரு வண்டின்னு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் நல்லா சம்பாதிச்சு நிறைய வீடு நிறைய வாகனம், அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலையாட்களுமே இருப்பாங்க. எல்லாருக்குமே எதுவுமே தானாவும் ஈஸியாவும் வந்துடாதுங்க. அதுக்காக அவங்க நைட்டு பகல் பார்க்காம உழைச்சிருப்பாங்க. நம்ம செய்யற தொழில வெற்றி அடையணும்னா நம்மளோட உழைப்பு மட்டும் போதாதுங்க, அதுக்கான திறமையும் நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு ஆறை நம்ம கடக்கணும்னா அது எவ்வளோ ஆழம் இருக்கு, அதோட பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த செயலை இறங்கி தொடர்ந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பெண்களோட வாழ்க்கை இப்படித்தாங்க. இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே பாதி வாழ்க்கை போயிடும். மீதி வாழ்க்கையாச்சும் நமக்காக வாழணும்ல. ஸோ இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு சவால் தான். எப்பேற்பட்ட சவால் வந்தாலுமே ஒரு பெண் கண்டிப்பா அதை சமாளிச்சு அந்த இடத்துல ஒரு சாதனையாளரும் ஆக முடியுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
7: தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கேற்ற சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் வேற வேற தொழில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதுலையுமே நம்ம பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்களும் ஆண்களுமே படிச்சுட்டு ஊர்லேயே இருக்காங்க, இல்லைன்னா வேற தொழில் தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து முதல் தலைமுறை இளைஞர்களாக இருக்கீங்க, படிச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழக அரசு தொழில் முனைவோர் அப்புறம் தொழில் மேம்பாட்டு திட்டம் மூலமா பயனடைறதுக்காக கடன் உதவி தொகையும் கொடுக்க இருக்காங்க. சோ இந்த திட்டத்துக்கு இல்ல யாரெல்லாம் பயனட முடியும் கேட்டீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சவங்க, பட்டப்படிப்பு, டிப்ளமோ, அப்புறம் ITI படிச்சவங்க கூட இந்த தொழில் தொடங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாங்க. விண்ணப்பிக்கும் போது உங்களோட வயசு 25 இருக்கணும், நீங்க தொடர்ந்து 3 தமிழ்நாட்டுல வாழ்றவங்களாவும் இருக்கணும், முதல் தலைமுறை தொழில் முனைவராகவும் இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இந்த திட்டத்துல எப்படி கடன் உதவி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி மற்றும் சேவை தொழில்கள் ஆரம்பிக்க குறைஞ்சபட்சம் 10 இருந்து அதிகபட்சம் 5 வரைக்குமே வங்கி கடன் கொடுக்கறாங்க. பொது பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா திட்ட மதிப்பீட்டுல சொந்த முதலீடு 10%, மற்ற சிறப்பு பிரிவினரா இருந்தீங்கன்னா 5% இருக்கணுமா. சோ இந்த திட்டத்துக்கு கீழ தொடங்கப்படும் தொழில்களுக்கு திட்ட மதிப்பீட்டுல 25% இல்லனா அதிகபட்சமா 75 வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க. இதே இது மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% கூடுதல் மானியமும் 3% வட்டி மானியமாவும் வழங்குறாங்க. சோ இதுல என்னென்ன தொழில்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பங்கு தர நிறுவனங்களுமே இந்த திட்டத்துக்குள்ள பயன்பெறலாங்க. இந்த திட்டத்துல புதிய தொழில் முனைவர் வந்து தென்னை நாறு கயிறு தயாரிக்கிறது, அப்புறம் மீன் வலை தயாரிக்கிறது, அப்புறம் முந்திரி பதப்படுத்துதல், குளிர்பதன கிடங்கு, மீன் பதப்படுத்துற நிறுவனம், அப்புறம் சிறு தானியங்கள்ல இருந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது, அப்புறம் கேக், பிஸ்கட் தயாரிக்கிறது, உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்றது, இப்படி பலதரப்பட்ட தொழில்களையும் நீங்க தொடங்கலாம். தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோர் மாவட்ட தொழில் மையத்தை நேர்லயோ இல்லைன்னா தொலைபேசி மூலமாகவும் நீங்க தொடர்பு கொண்டு கூட அவங்க கிட்ட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இல்ல நீங்க தமிழக அரசோட இணையதள பக்கங்களை பார்த்து கூட நீங்க அங்க விண்ணப்பிச்சும் பயன்பெறலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம், அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அண்ணமாரி. எனக்கு 65 வயசு சார். சொந்த ஊர் தண்ணீர் விட்டுருதேன். அப்போ வந்து நான் தண்ணூத்தில் இருக்கும்போது வெறும் குடிசை வீடுதான், சின்ன பிள்ளையா இருக்கும்போது. 61, 62, 63, 65 வச்சுக்கிறோமே, 65, 67 சின்ன சின்ன வீடு தான். புயலுக்கு புயல் வரும்போது அப்போ அந்த புயல் அன்றைக்கு தான் செம்னி கணேசன் சாவித்திரி இங்கே வர்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, படம் பார்க்க போயிருக்கோம், புயல் வர ஓடி வந்தோம் அப்படி. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலண்ணா நாங்கள். அப்போ தான் வண்டி வந்து அங்கெல்லாம் அந்த இதில் தனுசுக்குடியில் அழுதுன்னு சொல்லவும் நாங்கள் விழுந்தடிச்சு ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டோம். பயந்து உயிர்ப்பிச்சோம். அப்போ போனது புயல் சரியான புயலுங்க, நல்லா விளையாடத்தான் செஞ்சோம் நாங்கள். அடித்தாலும் முடித்தாலும் ஒரே விளையாட்டு தான், என்ன கேட்டாலும் வந்துச்சு விளையாட்டு தான். இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சறுக்கு அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்கேயும் விளையாடுவோம். இந்த ஒரு பக்கம் குடிசையாக இருக்கும். அப்போ நான் படிச்சிருக்கேன், 5ஆம் கிளாஸ் வரையும் குடிசையில் படிச்சிருக்கேன். 6, 7, 8 அந்த ஓட்டுக்கட்டடத்துக்கு போயிட்டேன். அதோட இப்போ அந்த ஓட்டுக்கட்டடம் பூரா அவலம் அது ஒன்று. நம்ம இப்போ தான் பிளஸ் டூ வரையில் வந்துருச்சுல, அப்போலாம் என்ன தமிழ் ஒன்று, இங்கிலீஷு, இங்கிலீஷ் கூட அவ்வளோவா வந்திருக்காது. தமிழ் இங்கிலீஷு கணக்கு சரித்திரம் பூகோளம் இதுதான். இங்கே தான் கானூரில் தான் படித்தேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து 8 வரையிலும் நல்லா இருந்துச்சு, நல்லா கண்டிஷனாக நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா படிக்க கொள்ள லீவ் எடுக்காமல் நல்லா படிப்போம் கொள்ளுவோம். ரோடு கிடையாது அப்போலாம், நான் இருக்கிற ரோடுலாம் கிடையாது, மணல் தான். அந்த காலம்லாம் ஒரு வித்தியாச காலம் தான். இப்போ ஒரு மாதிரி தான் நல்லா தான் இருக்குது எனக்கு. அப்போ விட இப்போ தான் நல்லா தெரியுது. பிள்ளையில ஒரு இடத்துக்கு கூட்டு போக கொள்ள நல்ல படிப்புகள் நல்லா ஒரு இதாக தெரியுது. அப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சாமுராய் மற்றும் 12B திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு

கொன்ன கொன்ன மாரியாக்கா, கொழகாட்டு மாரியாக்கா. என்ன சொன்ன என்ன சொன்ன, எழுத்து பேசுவாரிகளா?

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று சாமுராய் மற்றும் 12B திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சாமுராய் மற்றும் 12B திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சாமுராய் மற்றும் 12B திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ரூபாய் 20 லட்சம் வரை சுயதொழில்

குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பொறுமை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். பலர் தவறான எண்ணத்தோடு ஆரம்பித்து விடுகிறார். சாக்ரட்டிஸிடம் ஒருவர் வந்து ஏதோ வதந்தியை சொல்ல வந்தார். உடனே சாக்ரட்டிஸ் கேட்டார், 3 விதமான பரிசோதனைகளுக்கு பிறகு நீ அதை என்னிடம் சொல். முதலில் நீ சொல்ல போவது உண்மையா? 2வது, அது எனக்கு தொடர்புடையதா? சில நேரங்களில் உண்மை இல்லாமல் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு தொடர்பு இல்லாததாக இருக்கலாம். முதலில் உண்மையா? உண்மையாக இருந்தாலும் எனக்கு தொடர்புடையதா? 3வது, எனக்கு நல்லதா? அதை கேட்பதால் என் மனம் மகிழ்ச்சி அடையுமா, என் அறிவு விருதி அடையுமா, என் ஆற்றல் அதிகரிக்குமா, அல்லது ஆக்கப்பூர்வமான அதிர்வளைவுகளாவது ஏற்படுமா? இவை எவையும் இல்லை என்றால் எனக்கு அதை நீ சொல்லாமல் இருப்பதே சரி என்று சொன்னார். நாம் எதை பேசினாலும் உண்மையா? இது எல்லோருக்கும் நியாயமானதா? இது நமக்குள் நட்பை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்குமா, அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இந்த அடிப்படையில் தான் ரோட்டரி கிளப் மெம்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் என்பது அடிப்படை. அப்படி அவர்கள் பணியாற்றுகிற போது கூட பல்வேறு விதமான நிறுவனங்களில் அவர்கள் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், அரசு பணியில் இருக்கலாம், அல்லது அவர்கள் சேவை பணியிலே இருக்கலாம், அவர்களே ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தலாம், முதலாளியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்கிற அந்த பணியில் சமூகத்திற்கு அவர்கள் நன்மை செய்ய முடியுமா? சமூகத்திற்கு தீமையான ஒன்றை தொழிலில் செய்துவிட்டு ரோட்டரி கிளப்பில் சேர்ந்து 4 பேருக்கு நன்மை செய்கிறேன் என்று கிளம்பி வரக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. சமூகத்திற்கு கெட்ட ஒன்றை தன்னுடைய தொழிலிலே செய்து கொண்டு ஏதோ மேம்போக்காக மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதை போன்ற தோற்றத்தை யாரும் கொடுத்துவிடக் கூடாது என்பது ரோட்டரியினுடைய மைய நோக்கம். அதனால் அவர்கள் தங்களுடைய சொந்த பணியிலேயே சமூகத்திற்கு உதவி புரிகிறவர்களாக இருக்க வேண்டும். கூடுகிற போது நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நட்பும் கூட சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லா பூகோள வரைபடங்களையும் தாண்டி ஒரு சர்வதேச ஒருமித்த உள்ளுணர்வை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோன் பெரிட்டோம். இப்போ வயசு எனக்கு 70 நடந்த ஊர்ல எனக்கு 16-17 வயசு இருக்கும். அப்போ வந்து என் மக்க என் மகனை ஒரு பையனாய பிறந்து பிறந்து இறந்து போகுது. அப்போ ஒரு பையன் கடைசியா அதுவும் இறந்து போச்சு. 3வது பையன் இறந்து போய் எனக்கு பேச்சுன்னா பேச்சு அவனுடைய பேச்சு சடங்க பேசுறாங்க. இவ பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளை வச்சு பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத உள்ளவர். எங்க வீட்டுக்காரவ கூட சண்டை விடுறாங்க. அப்போ அவங்களும் பேசுகிறேன், ஏத்தா விட்டு அவள் அவள் சின்ன பிள்ளை தானே, 17 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டிய, குழந்தைய 3 குழந்தை வைத்துட்டேன் அதுக்குள்ள. அப்பப்போ பிறந்து பிறந்து இறந்து போயிருந்தியா. இது வந்து 3வது பிள்ளை வந்து பிறந்து 11 இறந்து அதோட பேசுகிறாங்க. இது கவனிக்க முடியாமல் என்னை விட்டுட்டு இவங்க மதுரை கதிரின்னு சுற்றுவாங்க. மதுரையில் அண்ணன் வண்டி வச்சுருக்காரு, என்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை பேரவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு பிடிச்சி அவனுக்கு 3 வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சங்கடம்னு சங்கடம் தாங்க முடியாது சங்கடம். அதோட நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், என்னை கொண்டு நீங்கள் வண்டி ஏற்றி, எங்கள் அப்பாவும் இருக்காங்க என்னோட, என்னை வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அதாவது என்னையே எங்கள் அப்பாவையும் ஒரு வண்டியில் அம்புட்டு ஜாமானை ஏற்றி ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு பயமாக போச்சு. நீங்களும் வாங்கன்னு அங்கே கூப்பிடுறேன் வந்துட்டாங்க. என்னை கொண்டு ராம்நாட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வீடெல்லாம் வாங்கி சொந்த விட்டானே வாடகைக்கு இருக்காங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வாந்தி வைத்தலை என்னத்துக்கும் என்னென்ன சாப்பாடு ஊட்டலை. அதுக்கு ராம்நாட்டில் வந்து ஹாஸ்பத்திரியில் வந்து காட்டினேன். ராம்நாத் ஹாஸ்பத்திரியில் அப்போ சரியான கவனிப்பு கிடையாது. இப்போ தான் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. மொழியெல்லாம் தாங்கிட்டு மேலே போகும். பயமாக போச்சு எனக்கு. அத்தாடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் டாக்டர். தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டை வச்சு பார்த்தா பிள்ளைக்கு மேலே மொழி மேலே போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய, அந்த பிள்ளைய நான் எந்த நாளும் ஒரே அழுகுதான் எனக்கு. என்ன குழந்தை ஒன்று 3 குழந்தை போயிடுச்சுல அழுகுதான். என்னை வந்து அப்பா பேச தெரிஞ்சு ஏன் அழுகிறேன். கழுவு வயசாக இல்லைனுக்கு இப்படிதானே 17-18 வயசு ஆகுது. குழந்தை பெற்று பேசாமல் கிடையாது. எங்கள் அம்மா தான் என்னை போட்டு துன்புறுத்துறது. பிள்ளையை பார்க்க முடியாமல் பிள்ளையை பார்க்க முடியலன்னால நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் தான் பார்க்க முடியல, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. சரி நானும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்தை உண்டாயிட்டேன். அங்கே முத்து பொம்பளை பிள்ளை பிறந்த விலகிறார் பிள்ளை. அதுக்கு நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிள்ளைவாதை என காப்பாற்றிட்டாங்க. அவர் டாக்டர் இருந்தால் நல்ல டாக்டர்மா வந்து வந்து பார்த்துக்கிட்டு 1/2 நேரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து வந்து பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு மாத்திரை மருந்து இது டானிக்லாம் எழுதி கொடுப்பா, அது வாங்கி வாங்கி கொடுப்போம். ஆள் நல்லா பொத்து பொத்துன்னு வந்துட்டேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அது தூக்கத்தில் தூங்கும்படி தேடுண்டு ஆட்டத்திலே பல வகையுண்டு அது தூக்கத்தில் தூங்கும்படி தேடுண்டு.
1: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
1: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இருந்து திரும்பி வந்தபோது எல்லோரும் கேட்டார்கள், நிலவிற்கு சென்றீர்களே, அங்கே நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஒன்றே ஒன்றுதான் தெரிந்து கொண்டேன், நிலவிலிருந்து பார்த்தபோது பூமி தெரிந்தது. பூமியில் என்ன தெரிந்தது? பூமி தெரிந்தது. ஆனால் பூமியில் நாம் இவ்வாறு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா என்று கோடுகள் எல்லாம் போட்டு வைத்திருக்கும் என வரைபடத்தில் அவை எதுவுமே எனக்கு தெரியவில்லை, உலகம் ஒன்றாகத்தான் தெரிந்தது என்று குறிப்பிட்டார். அதன் அடிப்படையிலே நமக்குள் இருக்கிற சகோதரத்துவ உணர்வை அதிகப்படுத்துவது அவசியம். நீங்கள் இவ்வாறு செய்வதால் சமூகத்திற்கு மட்டுமா நன்மை? ஒவ்வொரு தனி மனிதனுமே தன் அளவிலே விழிப்புணர்வோடு இருந்தால், தன்னுடைய உள்ளுணர்வை ஓர் அங்குலமாவது அதிகப்படுத்தினால் அதுவும் கூட சமூகத்திற்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், பலர் தூங்குகிற நிலையிலே இருக்கிற போது ஒரு சிலர் மட்டுமே விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்து எதை செய்தாலும் அந்த செயல் மகத்தான செயலாக மலர்கிறது. நமக்கு தேவை தூங்கிக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லர், நமக்கு தேவை விழிப்புணர்வோடு இருக்கிற 10 பேர், அவர்கள் போதும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஏனென்றால் ஒரு விழிப்புணர்வு உடையவன் 10 லட்சம் பேருக்கு சமமாக அவனுடைய ஆற்றல் இருக்கும். ஆக தன்னளவிலே அவன் எவ்வாறு விழிப்புணர்வை அடைகிறான் என்பது முக்கியம். ஒரே நிறுவனத்தில் ஒரே மாதிரியான மனிதர்களை சந்திப்பவர்கள் ஒரு நாளும் மேன்மை அடைய முடியாது. சாக்ரட்டிஸ், அவரை பொறுத்தவரை அவர் தன்னுடைய வாழ்க்கையை உண்மையை நோக்கி பயணித்தவர். நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு கூட எந்த நிறுவனத்தில் பணியாற்றினாலும் உங்கள் நிறுவனத்திலேயே இருப்பவர்களை மட்டுமே சந்தித்து அவர்களிடம் மட்டுமே பழகினால் எந்த மேன்மையும் அடைய முடியாது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நெப்போலியன் பல நாடுகளை வென்றதற்கு காரணம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் ரோமன் ஃபாலங்ஸ் என்கிற அந்த வியூகத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் நெப்போலியன் கிரீக் ஃபாலங்ஸ் என்பதை கடைபிடித்தார். ரோமானியர்களுடைய படை வியூகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமானியர்களுடைய படையில் காலாட்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், வாட்படை இருக்கும், தேர்ப்படை இருக்கும். தனித்தனியாக அவை செயல்படும். சில நேரங்களில் காலாட்படையை குதிரைப்படை சுற்றி வளைத்து விட்டால் அத்தனை பேருமே அழிந்து போவார்கள். ஆனால் கிரீக் ஃபாலங்ஸ் என்கிற அந்த வியூகத்தில் ஒரே அலகில் குதிரைப்படையும் இருக்கும், வாட்படையும் இருக்கும், பீரங்கி படையும் இருக்கும், காலாட்படையும் இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் கலந்து ஓர் அலகை அவர் வடிவமைத்ததால் எந்த விதமான படை வந்தாலும் அதை சாமர்த்தியமாக எதிர்க்கிற வல்லமை நெப்போலியனுடைய படைகளுக்கு இருந்தது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா. அதுக்கான காரணம் என்ன, அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நான் ஒரு முட்டாளுங்க

0: அத்தனையும் சொன்ன என்ன இழிச்சவா என்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க, நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க, நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
3: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
3: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
2: எப்படிக்கா?
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: ஜப்பானிய நாட்டிலே அவருடைய தொழிற்சாலைகளில் வித்தியாசமான முறையை கையாளுவார்கள். நம்முடைய நிறுவனங்களில் கணக்கு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சாப்பிடுவார்கள். ஏன், பல்கலைக்கழகங்களில் கூட வேதியியல் வகுப்பை சார்ந்தவர்கள், வேதியியல் பேராசிரியர்கள் ஒன்றாக சாப்பிடுவார்கள், ஆங்கில துறையை சார்ந்தவர்கள் ஒன்றாக சாப்பிடுவார்கள். அதை போல நிறுவனங்களில் சந்தைக்கு உட்படுத்துகிறவர்கள் தனியாக சாப்பிடுவார்கள், கணக்கு துறையை சார்ந்தவர்கள் தனியாக சாப்பிடுவார்கள். ஆனால் ஜப்பானிலே எல்லோரும் ஒன்றாக சாப்பிடுகிற ஒரு முறையை ஏற்படுத்தினார்கள். மதிய இடைவேளையின் போது அனைவரும் அமர்ந்து சாப்பிடுகிற போது மார்க்கெட்டிங்கில் என்ன பிரச்சனை என்பதை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிந்து கொள்ளும். பினான்சில் என்ன நிதி பற்றாக்குறை என்பதை புரொடக்ஷன் யூனிட் தெரிந்து கொள்ளும். கிரீக் ஃபேலன்ஸ் என்கிற அந்த முறையை பயன்படுத்தியதால் தான் அந்த தொழிற்சாலைகள் சிறப்பாக செயல்பட்டன. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணியாற்றுகிற இடத்தில் பழகுகிறவர்களை விட பல்வேறு துறையை சார்ந்தவர்களோடு நீங்கள் பழகுகிற போது கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் என்கிற அந்த மகத்தான ஒன்று நிகழ்கிறது.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல்பிரிவு.

0: மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது

0: ¡Ayo! ¡Ay, ya va! ¡Ya va!
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா

0: இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க
1: அண்ணே, நீ மாசன.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது ஆரிஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இனிமேல் வருகிற காலங்களில் நாம் பல்பொருள் அங்காடிக்கு சென்றால் எவ்வளவு பழம் இருக்கும், எவ்வளவு காய்கறிகள் இருக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தினால் மலர்களிடையே மகரந்த சேர்க்கை நடத்துகிற தேனீக்களுடைய எண்ணிக்கை பெரும்பாலும் குறைந்து வருகிறது என்று உலக ரீதியாக கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே கருத்துகளின் மகரந்த சேர்க்கை மிகவும் முக்கியம். கட்டன்பர்க் ஜெர்மனியிலே எப்படி அந்த பிரிண்டிங் பிரஸை கண்டுபிடித்தார் என்பது முக்கியமான ஒன்று. பி ஷாங் என்பவர் கைகளால் அழுத்தி செய்யக்கூடிய ஒரு அச்சு இயந்திரத்தை வைத்திருந்தார். அதன் மூலம் அதிக புத்தகங்களை அச்சிட முடியாது. கட்டன்பர்க் காலத்தில் ஜெர்மனியில் விட்டிகல்ச்சர் என்பது மிகவும் பிரபலமாக இருந்தது. திராட்சைகளை அழுத்தி பனரசம் தயாரிக்க வேண்டும், அதிலிருந்து வைன் தயாரிப்பார்கள். அந்த இயந்திரத்தை பார்த்ததும் இதே அடிப்படையில் அச்சு இயந்திரத்தை செய்தால் என்ன என்கிற எண்ணம் வந்துதான் அவர் அந்த தொழில்நுட்பத்தை கடைபிடித்து முதல் முதலில் அச்சு இயந்திரத்தை ஜெர்மனியில் உருவாக்கினார். கட்டன்பர்க் அவர் முதல் முதலாக ஒரு பைபிளையும் வெளியிட்டார். அவர் அச்சிட்டாரே தவிர அவர் பதிப்பாளராக ஆக முடியவில்லை. அதற்குள் ஏகப்பட்ட கடன் வாங்கியதால் அவர் பதிப்பாளராக ஆக முடியவில்லை. அந்த குட்டன்பர்க் மதுவை தயாரிக்கிற ஒரு இயந்திரத்தில் இருந்துதான் புத்தகத்தை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார். இதுதான் கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ். தாவோவிலே ஒன்று சொல்வார்கள், எல்லா நீர்நிலைகளிலும் கடல் பெரிதாகவும் ஆழமாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் வருகிற எல்லா நீரையும் ஏற்றுக்கொள்ள அது தயாராக இருக்கிறது, தாழ்ந்தும் இருக்கிறது. தாழ்ந்து இருப்பவன், ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவன் தான் ஆழமாகவும் அகலமாகவும் விரிவாகவும் ஆகிறான் என்பதை கடல் நமக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய நெருப்பு கோழி பார்வை மாறி பருந்து பார்வையாக ஆகும். அது உங்கள் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்னும் பலரை நீங்கள் வேலைக்கு வைக்கலாம், அன்போடு நடக்கலாம், பொறுமையோடு இருக்கலாம். பொறுமை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். பலர் தவறான எண்ணத்தோடு ஆரம்பித்து விடுகிறார்கள்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி, சூசியர் பட்டத்தில் இருக்கேன். அடுத்து நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டில் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வேலை என்னுடைய வேலையை எங்கள் வேலை ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு என்னோடய தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இல்லை, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யாருடைய உதவியும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உதவி நம்மளுக்கு இல்லாமல் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி, அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் போக மாட்டோம், வரமாட்டோம், வீட்டிலே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். யாரோடையும் இவ்வளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது. வீட்டிலே இருந்துட்டு அப்படியே இருந்துக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா உலகங்களை பார்க்குற மாதிரி எல்லா இடமும் போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருப்போமோ அப்படின்னு தோணதான் செய்யும். அது நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எல்லோரும் இதேமாரி இங்கே நிறைய பேர் இருக்கோம். ஒரு 20 பேர் இங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே பேசி கொண்டு பழகி நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டிருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் வந்து இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்குது. இந்த வேலை வந்து கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்கிற மாதிரி, யார்கிட்டையும் இது பண்ணாத அளவுக்கு என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த வேலையில் பார்த்துக்கிறேன். அதேமாதிரி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடமும் நாங்களே போகிறோம் வரோம். நான் இப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துட்டு வந்துடுவேன். யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த இது இருக்கேன். எனக்கு அந்த யாருடைய உதவி இல்லாமல் நான் இருக்கேன். என்னுடைய உதவிகளை நானே பார்த்துக்கிட்டு அதே மாதிரி எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கோம். எந்த ஒரு கவலை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்னா பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: சீன கதை ஒன்று உண்டு. ஓர் இளவரசன் இருந்தான். அந்த இளவரசன் 30 கேட்டி எடையுள்ள ஒரு வில்லை தூக்கி நானேற்றுவான். அவனை சுற்றி இருந்தவர்களிடம் இந்த வில்லை தூக்கி பாருங்கள், எவ்வளவு எடை இருக்கும் என்று கேட்பான். இளவரசன் ஆயிற்றே, அவனை உயர்த்தி சொல்ல வேண்டுமே. உயர்த்தி சொல்வது எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறதே. எனவே அந்த வில்லை தூக்கி அவர்கள் தூக்க முடியாதது போல பாவனை செய்து 90 கேட்டி எடை இருக்கும் என்று சொல்வார்கள். அவன் உடனே மகிழ்ந்து விடுவான். இப்படி வாழ்நாள் முழுவதும் அந்த வில்லினுடைய எடை 30 கேட்டிதான் என்பதே தெரியாமல் அவன் மாண்டு போனான் என்கிறது அந்த சீன கதை. பல நேரங்களில் நாம் இப்படி ஒரு சின்ன வட்டத்திலேயே இருந்துவிட்டு நமக்கு தெரிந்ததை வைத்துக் கொண்டு நாம் எல்லாம் தெரிந்தவர்களாக நினைப்பது அந்த இளவரசனை ஞாபகப்படுத்துகிறது. இரண்டாவதாக, சமூக நிலையில் ஏற்படுத்துகிற மாற்றம். மேன்மையாக இருக்க கற்றுக்கொள்வதும் உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவதோடு சமூகத்தில் சந்திக்கிற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனை பார்த்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் தான் ஒருவருடைய நிபுணத்துவம் இருக்கிறது. உண்மையான ஞானம் பெற்றவர்கள் ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். பேசிய பிறகு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஏனென்றால் யாரும் உண்மையையே பேசுவதில்லை. ஆனால் பேசுவதற்கு முன்னால் அவர்கள் எப்படி சிரிக்கிறார்கள், எப்படி அமர்கிறார்கள் என்பதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விட முடியும். அதற்கு இதை போன்ற அமைப்புகளில் இருக்கிற போது நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் மிகவும் முக்கியம். சமூகத்தில் நீங்கள் எந்த வகையாக செயல்பட முடியும் என்பதை தெரிந்து கொள்வதோடு யாரை எப்படி அணுக முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இதை எப்போது ஆரம்பிப்பது? சரி, யாராவது ஒருவர் என்னிடம் கேட்கிறார், நான் சமூக சேவை செய்வதை படிப்படியாக ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் ஆரம்பிக்க போவதில்லை.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை ஒன்று. ஒருவன் தன்னுடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவள் சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர் சன்னியாசி ஆகிவிடுவாள் போல இருக்கிறது. எப்படி சொல்லுகிறாய்? அவர் ஒவ்வொன்றாக விட்டுக்கொண்டே வருகிறார், ஆகவே அவர் சன்னியாசி ஆகிவிடுவார். ஒன்றொன்றாக விட்டு கொண்டு வருகிறவர் ஒருபோதும் சன்னியாசி ஆக மாட்டார். அப்போது யார் ஆவார்? இப்படி என்னை போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறவர் தான் என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் சன்னியாசி ஆனார் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை சொல்லுகிறார். சீன கதை ஒன்று உண்டு. ஒருவன் கோழி திருடி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனிடம் ஒரு பெரியவர் சொன்னார், கோழி திருடுவது கெட்ட பழக்கம், கோழி திருடுவதை நிறுத்திவிடு என்றார். ஆனால் மறுநாளும் அவன் கோழி திருடுவதை கையோடு பிடித்து விட்டார். நேற்றுதான் கோழி திருட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தாய், இன்று கோழி திருடுகிறாயே என்றதும், நான் சத்தியம் செய்ததும் உண்மைதான், நான் செய்ததும் உண்மைதான், ஆனால் ஒரே அடியாக என்னால் விட முடியாது, எனவே வாரத்திற்கு ஒரு கோழி இப்போது திருடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன், பிறகு மாதம் ஒரு கோழி, பிறகு 3 மாதத்திற்கு ஒரு கோழி என்று படிப்படியாக நான் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னானாம். அதை போல மக்களுக்கு சேவை செல்வதற்கு என்பதற்கு படிப்படியாக செய்வதல்ல, நாம் ஏதேனும் ஒரு வகையில் நம்மை பயனுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட வேண்டும். வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் உந்துதல் எப்போதுமே இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை யார் ஏற்படுத்துவது? இன்று நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். சமூகத்தில் இருக்கிற வறுமை நிலை வெகுவாக குறைந்திருக்கிறது, மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரித்திருக்கிறது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: முதலில் இருந்ததை போல நாம் இன்று பல இடங்களில் வறுமையை கண்கூடாக பார்க்க முடிவதில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது, சிதறு தோங்காயை உடைத்தால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுக்கி எடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள், இப்போது உடைத்தால் ஒருவரும் எடுக்க வருவதே இல்லை என்று. ஆக இன்று எல்லோருக்குமே ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. பல இளைஞர்கள் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள், ஆனால் யார் மூலம் செய்வது என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நம்பகமான ஒருவர் தான் இப்போது கிடைக்காமல் இருக்கிறார். 1985 போலியோ பிளஸ் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்வடித்து எடுத்து சென்று இன்று பல்வேறு நாடுகளில் வைல்டு வைரஸ் கூட இல்லாமல் அடித்த மாபெரும் சேவையை செய்தது ரோட்டரி என்பதை நாம் அறிவோம். ஆக சமூகத்திலே பணியாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பகமான ஒரு நிறுவனமாக அதை தேர்ந்தெடுக்க முடியும். மூன்றாவதாக, நான் ஏற்கனவே கூறியதைப் போல தேசத்திற்காக சேவை செய்வதும் அதிலே அடங்குகிறது. தேசத்திற்காக சேவை செய்வது என்பது தனியாக இல்லை. வறியவன் ஒருவன் வாடிக்கொண்டிருக்கிற போது, குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிற போது, அவன் உடுத்துவதற்கு கதகதப்பான ஆடையை வழங்குவது கூட நாட்டுக்கு செய்கிற நல்ல சேவைதான். எனவே மாற்றம் என்பது ஒரே நாளில் நிகழ்ந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. மாற்றம் உடனடியாக நடந்தால் அது புரட்சியாக இருக்கும். ஆனால் புரட்சி என்பது சில நேரங்களில் பழைய நிலைமைக்கே அழைத்து சென்று விடுகிற அபாயங்களும் உண்டு. ஆனால் இந்த மாற்றம் மனத்தளவிலே நடக்கிற பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி என்பது ஒருபோதும் திரும்ப செல்லாது. அந்த மாற்றத்தை படிப்படியாகத்தான் நிகழ்த்த வேண்டும். உடனே முலாம் பூசி விடலாம், ஆனால் ரசவாதம் செய்வது கடினம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நெய்னாமூர். எனக்கு வயசு இப்போ 85. நான் கடை வச்சு ஸ்டால் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக. அந்த மீன் ஷாப்லேயே தெருவா ஷாப்பு ஒரு அப்போ விருத்தி எல்லாம் வச்சு இப்போ தான் எல்லாம் விருத்தி ஆகி போச்சு. எல்லாம் செடி இஞ்சி விளையும் உற்பத்தி இஞ்ச மல்லிகைப்பூ செடி இஞ்சி இருந்தால் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது. இப்போ அது வந்து அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போக இங்கே வியாபாரி புரோக்கர் இருக்கா வாங்கி கொடுக்குறது. இப்போ அதான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தீவுக்குள்ளேயே மல்லிகைப்பூ செடி. அப்போ வந்து பஸ்ஸில் வந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, பாம்பனுக்கும் ராமேஸ்வரம் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருந்தா அதில் தான் இந்த பஸ் இருந்து இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு பாம்பன் டு ராமேஸ்வரம் வரைக்கும் போட்டு ஓடும். ரோடெலாம் கிடையாது, சும்மா சில இடத்துல கல்லூரியில் போட்டு ரோடு இருந்துச்சு. அதில் வந்து மணல் இருந்துச்சு, அந்த அக்கா முடித்துக்கிட்டால அந்த மணல் தான் இப்போ அந்த பாலம் கட்டினது பூரா அந்த மணலை பூரா கொண்டு சேர்த்தது. சேர்த்து அப்புறம் அதிலே போட்டு ஓடுனது பெரிய மணல் மேடு. அந்த மணல் பூரா தான் பாம்பன் பாலத்துக்கு இது கொண்டு போல அங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. இல்லை சரியான உயரம் கிட்ட தான் இந்த இருக்கும் அந்த தென்னமரத்தோட உயரமான ஒரு மணல் மேடு. அதை காலி பண்ணிட்டு இப்போ அந்த ரோடு போட்டு இப்போ சமதலே ஆக்கி வச்சிருக்கா. அப்போலாம் வீடு சும்மா சொப்பை அதான் சொல்லுவோம். கூரை வீடு தான் எல்லாமே. இந்திய ஒரு சட்டம் வாங்கணும், கம்பு சட்டம் உண்டணும், கம்பு முருகன் கம்பு இல்லைன்னா அந்த இது பணம் சட்டம் தென்னஞ்சட்டத்தை ஒண்டி தான் வீடு கட்டுறது. இப்போ எல்லாம் சென்ட்ரிங்க அது இதுன்னு இப்போ இதாக போச்சுல. குதிரை வண்டி இருந்துச்சு இங்கே நிறையா குதிரை வண்டி விளையாட்டில் நிறையா குதிரை வண்டிச்சு. குதிரை வண்டி ஜாஸ்தி ராமேஸ்வரத்துலேயே 150-200 குதிரை வண்டி தான் அங்கே எங்களுக்கு யாத்திரை பூரா குதிரை தான் வண்டி. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு கொண்டு விடுவாங்க. அதே மஞ்சி குதிரை வண்டி வரும் பாமலூருக்கு போவாங்க. இப்போ அந்த குதிரை வண்டிலாம் வஞ்சி போச்சு. இந்த பஸ் வந்தப்பினா எல்லாம் போச்சு. ஆட்டோ வந்துருச்சு பத்தாவுக்கு. எங்கள் கல்யாணம் காட்சி முடிஞ்சால் எங்கள் முஸ்லீம் திருவிழா. அப்போ வந்து எங்கள் ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருந்தா இந்த கிட்டிக்கம் படிப்பா இந்த சிலம்பு விளையாட்டு விளையாடுறது. இப்போ அதெல்லாம் அந்த ஆளுக்கெல்லாம் இறந்து போனா ஒரு பெரும் கூட்டமே வரும். கல்யாணத்துலேருந்து சிலம்பு விளையாடுறது மெயின் பஜார்லேயே வந்து விளையாடுவா. அதுக்கு ஒரு ஆள் பாட்டு வசதி பாட்டு படிப்பார் மணி அடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் இப்போ அந்த ஆளுக்கெல்லாம் போச்சு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிவுச்சு. ரொம்ப நன்றி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
1: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரேப்.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிடுங்க.
1: ஓகேக்கா. அதாவது இப்போதான் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இந்தியா மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஓடிதான் முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னைக்கு T20 ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா சரியா 7 மணி நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் யார் யாரெல்லாம் விளாட்றா அப்படின்னா, இந்தியா சார்பாக சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சுரேஷ் ஐயர், ரிஷன் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, பிரின்ஸ் யாதவ், அடுத்து ரொம்ப சின்ன வயசு பேட்டரான நம்ம வைபவ் சூரியவம்சி. அப்படியே வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓடியில் விளையாடாத ஹக்கீல் உசேன் வந்திருக்காங்க, ரோஸ்டன் சேஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷப்பர்ட் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா விளாடுவாங்க. அதில் ஜியூல் ஆண்ட்ரேவும் நல்லா விளாடுவாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி விளாட போகிறாங்கன்னு நாளைக்கு நான் சொல்லிடுறேன்க்கா.
0: சரி ஓகே. இவங்கெல்லாம் எப்படி விளாட்றாங்க அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, பொது அறிவு வினாவிடைகளை கேட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது வந்துட்டு நாங்கள் ஏதாவது பொதுவாக ஒரு கேள்விகள் ஏதாவது கேட்போம், அதாவது ஜிகே மாதிரி கேட்போம், அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கேள்வி, உழைப்பாளர்கள் தினம் அது எப்போ உங்களுக்கு தெரியுமா?
1: உழைப்பாளர்கள் தினமா? தெரியலையேக்கா.
0: அது எப்போ அப்படின்னு 7 7 0 9 4 4 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த புக்கை வாசிச்சிட்றீங்களா?
1: ஓகேக்கா. அதாவது ரகசிய கோழி அப்படின்னு தானே வாசிச்சிட்ருந்தேன். இது உதயசங்கர் தான் எழுதுனாங்க. விட்டதுலேருந்து இப்போ வாசிக்கிறேங்க்கா. பிரியா அவள் அப்பாவிடம் அனைத்தையும் கேட்பார். அப்படிதான் ஒரு நாள் ஒரு தையல் சிட்டின் கூட்டை பார்த்தவுடன் சிரித்தார் அப்பா. எனக்கும் சொல்லுங்கள் அப்பா, நீங்கள் மட்டும் சிரிக்கிறீர்கள், எனக்கும் சொல்லுங்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டார். பிரியா எனக்கும் இன்னும் சொல்லுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். பிரியாவை தூக்கி அணைத்து கொண்டு தையல் சிட்டு நம்ம வீட்டில் கூடு கட்டியிருக்கு பிரியா குட்டி என்று சொல்லி சிரித்தாள். தையல் சிட்டை பார்த்திருக்கிறாள் பிரியா, ஆனால் அதன் கூட்டை பார்த்ததில்லை. அவளுடைய வீட்டில் தையல் சிட்டின் கூடு ஐ அவளுடைய நண்பர்கள் ஐஸ்வர்யா, ஹாஷினி, செல்வியா, ஐயப்பன், ரித்திக் எல்லோரிடமும் சொல்லுவாள். அவளுடைய வீடுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு பிரியா சொல்கிற ஒவ்வொன்றும் விஷயமும் ஆச்சரியமாக இருக்கும். வீட்டு மொட்டை மாடிக்கு கூட்டி கொண்டு போனார் அப்பா. அங்கிருந்து பார்க்கும்போது தையல் சிட்டின் கூடு நன்றாக தெரிந்தது. அவ்வளவு அழகாக இலையின் 2 பக்கங்களையும் சேர்த்து தன்னுடைய கூரான மூக்கினால் தைத்திருக்கிறது. அதனால் தான் தையல் சிட்டு என்று பெயர் சொல்லி கொடுத்தார். அப்பா முட்டை முட்டை என்று கூவினாள். அப்போது எங்கிருந்தோ தையல் சிட்டுக்கள் பறந்து வந்தன. ஒவ்வொரு கிளையை உட்கார்ந்து பிரியாவையும் அவளுடைய அப்பாவையும் பார்த்து கொண்டே இருந்தன.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது ரகசிய கோழி, இதை எழுதினவங்க வந்து உதயசங்கர். இந்த புக்கை அடுத்த பகுதியில் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வாசிப்பாங்க. உழைப்பாளர்கள் தினம் அதாவது தொழிலாளர்கள் தினம் இப்போ தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தொழிலாளர்கள் தினம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 7 0 9 4 4 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் தங்கம்மா, வயசு 60, சின்ன பழம். 15 வயசுல கடலுக்கு போய் இன்னமும் நாங்கள் கடலுக்கு தான் போகிறோம். அன்னைக்கு கூட கடலுக்கு தான் போயிட்டு வந்தோம், இன்னமும் கடலுக்கு தான் போவோம். அதோட நாங்கள் போய் கடலுக்கு போனோம், நானும் என் கணவரும் கடலுக்கு போவோம். கல்யாணம் மூத்தாப்பிள்ளையே போய் இந்த பாசி பாட்டை எல்லாம் அள்ளுவோம். அள்ளி அதோட ஒரு பயலை உண்டாகணும், அதோட உண்டாகி அதை பிரித்து ஒரு கையில் குடிச்சு விட்டு நீங்கள் எங்களை எனக்கு பார்க்க ஆள்ளிங்கிட்டு அதில் நண்டும் குஞ்சுமாக வளர்த்தோம். வளர்த்து 2 பேரும் கடலுக்கு போவோம். போய் பாசி அள்ளுவோம், அங்கே போய் முனையில் அள்ளிட்டு வந்து முனையில் காயை போட்டு இங்கே வந்து காயை போட்டு நாங்கள் சிரமப்படாத இது எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். நாங்கள் ரெண்டாவது பையே ஒன்று பிறந்து இறந்துட்டான். 3வது பையலுக்கு தான் நம்ம கெருப்பமாக இருந்து கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு இருக்கையில் என் ஆத்தனா மாதிரி என் படத்தை வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் ஆற்றுல நீஞ்சி போய்கிட்டு இருக்கையில் ஒரு ஆற்றுல நீஞ்சி போயிட்டு இருக்கையில் நான் திரும்பி சொல்லிட்டு தான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் வராதியே, நீங்கள் 2 பேரும் நீஞ்ச முடியாது அப்படின்னு. நான் என்ன அதோட நான் நீஞ்சி அந்த இதுக்கு போன உடனே என் 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டாலும், 3 பேர் அதோட திரும்பி வந்து காப்பாற்ற என்னையை கட்டி பிடிச்சிட்டாலும், கட்டி பிடிக்க நான் கீழே ஓட்டி முண்டிச்சு தட்டி விட்டுட்டு அங்கே நின்ற புள்ளியில் போய் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே உள்ள நான் அதோட நாங்கள் பாசிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ளியில் காப்பாற்றி கரை சேர்த்து எடுத்து வந்து இந்த கதை வந்து ஏகாலத்தில் உள்ள கதை. நாங்கள் வந்து வரவும் நான் குழந்தை பிறந்துருச்சு எனக்கு அந்த பையன் வந்து நைட்லயே நிற மாசோட போயிருக்கேன் எனக்கு தெரியல. அதோட போயிட்டு வந்து குழந்தை பத்தாச்சு, குழந்தை பத்திருக்கேன் அதோட போய் இது பண்ணியா சாமிகளுக்கெல்லாம் போய் தேங்காய் பழம் தீவில் போய் தேங்காய் பழம் உடச்சு குடிச்சிட்டு வளர்ந்து வாலி மேக்கணும், பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தோம். இப்பவும் கடலுக்கு உலைய ஊச்சிட்டு போனா ஒரு வியாபாரிக்கிட்ட போய் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த உலையில அரிசி வாங்கி போடுவோம். அப்படிலாம் இருக்கு, அதே இருந்து நாங்கள் இன்னமும் கஷ்டத்தான் படுறோம். நன்றி.
0: கடல் ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசையப்பம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்தியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நாஜான் ஹோரே.
4: அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ வணக்கம், நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்.
5: நல்லா இருக்கோம்க்கா.
4: நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன்டா.
4: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
6: பொது அறிவு க்வெஸ்சன்.
4: ஆமாக்கா, உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் தினம் அது என்னைக்குன்னு சொல்லிருங்கக்கா.
6: மே 5.
4: இல்லக்கா இல்லக்கா. ஆமாக்கா ஆமாக்கா. ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
6: எனக்கு பாடும் பறவைகள் மூவில இருந்து கீரவாணி சாங் போடுங்க, ஒரு விடுகதை கேட்டுக்கிறேன்.
4: ஓகேக்கா.
5: நீங்க ஒரு நடு கடல்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி பெரிய பெரிய பிரானா ஷார்க் எல்லாம் வந்துருச்சு, நீங்க எப்படி தப்பிப்பீங்க? இல்ல அதான் உங்களை கடிச்சிருமே.
6: எனக்கு பாடும் பறவைகள் மூவில இருந்து கீரவாணி சாங்
4: போடுங்க. சரி ஓகே, அடுத்துதான் நீங்களும் அந்த புக்கை வாசிச்சிடுறீங்களா?
5: ஓகேக்கா வாசிச்சிடுறேன். முட்டை என்ன இருக்கும் என்று அவளுக்கு புரியவே இல்லை. எப்போது வெளியே வரும், எத்தனை குஞ்சுகள் வெளியே வரும், அது அழகாக இருக்குமா, அதுக்கு சிறகுகள் இருக்குமா என்று யோசித்து கொண்டே இருந்தாள். அப்பாவிடம் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று யோசித்தாள். அவள் அவள் என்ன யோசித்தாள் என்று தெரியவில்லை. அம்மா பால் கொடுத்தார்கள். ஒரு தம்ளரில் குடித்துவிட்டு அப்பாவை தேடினாள். அம்மா, அப்பாவை எங்கே? மேலே மாடிக்கு போயிருந்தாரு பாரு. பிரியா மெல்ல மாடிப்படியில் ஏறினாள். அப்பா முட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தார். பிரியா மாடிப்படி ஏறி வருகிற சத்தத்தை முன்னாலே கேட்டுவிட்டார் அப்பா, ஆனால் கேட்காத மாதிரி இருந்தார். அப்பா பின்னாலே போய் வவ் என்று கத்தினார். அவளுடைய சத்தத்தை கேட்டு ஆ என்று பயந்த மாதிரி நடித்தார். இருவரும் சிரித்து கொண்டனர். அப்பா, குஞ்சு பொறித்ததா? என்ன குஞ்சு? ஐயோ, நான் ஏன்பா இப்படி இருக்கீங்க? நம்ம தான் தையல் சீட்டு குஞ்சு அது. ஓ, அதை கேட்டியா? முகத்தில் ஒரு சின்ன வருத்தம் வந்தது. இல்லைடா பிரியா குட்டி, அதோட முட்டைகள் ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிட்டான். ஏன் பார்த்துருன்னா தையல் சிட்டு பாவம் இல்லையா, அவன் சாப்பிடணும் இல்லையா, அவன் ஏன் முட்டைகளை சாப்பிடணும், சோறு குழம்பு சாப்பிட வேண்டியதானே, நம்மகிட்ட கேட்டுந்தான் கொடுத்துருப்போம்ல என்று முகத்தை ரொம்ப பாவமாக வைத்து கொண்டே கேட்டாள் பிரியா. அவளுடைய தீவிரமான முகத்தை பார்த்து அப்பாவுக்கு சிரிப்பு வந்தது. சோறு குழம்பெல்லாம் நமக்கு தான், அவன் எறும்பு பூச்சி முட்டைகள் தான், நாக்கை நீட்டி லபக் என்று முழுங்குவான். நான் அந்த திருடனை கண்டுபிடித்து விட்டேன், ஊனான்தான். அங்கு கூட அப்படிதான் ஒரு நாள் அனைத்து பூச்சிகளையும் முன்பான்.
4: சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கோ அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். நம்ம ஜான்ஹோரே தம்பி வாசிக்கிற புக்கு பேர் வந்து ரகசிய கோழி. இதை எழுதினவங்க வந்து உதயசங்கர். இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம சாதாரணமாக வந்து பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பாதாம் பிஸ்தாலேயே ஏகப்பட்ட வகைகள்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து அக்பரி பிஸ்தா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து வைட்டமின் B6, பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், அப்புறம் மாங்கனீஸ்னு இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. லூடின், தியாக்சாந்தின், அப்புறம் பாலிஃபினால்கள், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் இருக்குது. இது வந்து கண் அப்புறம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இதில் உள்ள அந்த மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகமாக்குது. இதனால் மாரடைப்பு அந்த மாதிரி இதய பிரச்சனைகள் வர்ற குறையுது. இதில் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து கம்மி, அதனால சர்க்கரை அளவு வந்து திடீர்னு அதிகமாகிறத வந்து தடுக்குது. மற்ற நட்ஸ் வகைகளை விட இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதில் புரதம், நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தந்து உடல் எடையையுமே கண்ட்ரோலாக வச்சுக்கவும் உதவுது. அதே மாதிரி அனீமியா வராமையுமே தடுக்குது, அதாவது வந்து இரத்த சோகை வராமையும் தடுக்குது. காலையில் நம்ம எந்திரிச்சோடனே இதை சாப்பிட்டோன்னா நல்லா எனர்ஜியாகவுமே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அப்படியும் நம்ம சாப்பிடலாம், இல்லைன்னா வறுத்து அப்படியுமே சாப்பிடலாம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
5: நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு அந்த டே ஒன்று கேட்போம், அது எந்த நாளில் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதானக்கு அந்த கேம்.
4: ஆமாம். சரி, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இல்லை நானே கேட்டுறவா?
5: ரொம்ப ஈஸியாக கேட்போமா?
4: சரி, கேளுங்க.
5: குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே.
4: இது ரொம்பவே ஈஸி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சதான். தொழிலாளர்கள் தினம், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இது May 1st தான் ஃபஸ்ட்டு கேள்வி, பதிலுமே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைகள் தினம், அது வந்து என்றைக்கு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சோஃபியா அக்கா கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
4: நம்ம வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆமா,
3: அதுக்கு வந்து மெசேஜ் மூலமா ஒரு நேயர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க.
5: நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு ஆர்காவிலிருந்து என் சேஷாதரம் பேசுகிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை, குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். அதாவது நவம்பர் 14. எனக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடித்த பாடலாக புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ரொம்பவே சூப்பராக அண்ணா சொல்லிட்டாங்க. நவம்பர் 14 தான் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே. சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் வந்து புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க தானே?
4: ம், ஓகேக்கா. அதை ஓனான் தான் திருடினான். அப்போது அவள் அப்போது அது என்ன என்ன செய்திருந்தது என்று கேட்டாள். அப்போது சடட் என்று ட்விக் ட்விக் என்ற சவுண்டு கேட்டது. அது என்னவென்று பார்த்தால் அந்த பெண் தயாரிச்சிட்டு தான். அது கத்தி கொண்டு வேறு இடத்தில் முட்டையிட போய்விட்டது. அது என்னப்பா சொன்னது, உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்டது. அது பாட்டு பாடியது கண்ணே என்று சொல்லும்போது, என்னப்பா பாட்டு, எனக்கு பாடி காமிங்க என்று ஆர்வத்துடன் கேட்டார். கண்ணே, என் கண்மணியே, எங்கே முட்டையிட்ட? கள்ளன் வந்து தூக்கினானோ, கனவு எல்லாம் பொசுங்கின என்று பாட்டு பாடின என்று சொன்னது. அப்போது அவள் அதை கேட்டு அழுவது போல் இருந்தாள். அதை பார்த்த அப்பா, அங்கே பாரு, ஒரு காக்கா குஞ்சுகள்லாம் இருக்கு என்று சொல்லும்போது அவள் அனைத்தையும் மறந்து அந்த காக்கா குஞ்சுகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அடுத்த தலைப்பு, பறக்கும் யானை. ஜூஜு ஒரு பறக்கும் யானை. அடர்ந்த காட்டுக்குள் இருந்தாலும் எப்போது நினைத்தாலும் சிறகுகள் முளைக்கும். உடனே மேலே எழும்பி பறக்கும் அந்த யானை குட்டி. யானையாவது பறப்பதாவது, அதுவும் அவ்வளவு கனமான உடம்பை தூக்கி கொண்டு யானையால் குதிக்க கூட முடியாது. முதலில் இப்படித்தான் காட்டில் இருந்த புலி, கரடி, குளநெறி, ஓநாய், மயில், நனில், முயல், ஏன் வால்குருவி அனைத்தும் கேலி செய்தன. அப்புறம் அப்படியே இருக்குமோ என்று சந்தேகப்பட்டன. அனைத்தும் சந்தேகப்படுவதை பார்த்தது. பகல் முழுவதும் தூங்கி இரவில் எலிகளை வேட்டையாடும் ஆந்தையார் ஒரு எலியை பிடித்தார். அந்த எலி உடனே, அங்கே பார், யானை பறக்குது என்று ஓடி ஓட்டுது.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுப்போம். ரகசிய கோழி, இதை எழுதினவங்க வந்து உதய சங்கர். சரி, அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
4: இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே ஒன்று சொல்லி அது எத்தனை.
3: இன்னைக்கு வந்து நம்ம பொது அறிவு வினாவிடைகள் தான் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்த கேள்வி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா?
4: நான் சொல்கிறேங்க்கா.
3: ம்,
4: இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் தான், அதாவது கிறிஸ்மஸ்.
3: கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, வேறு ஏதாவது கேளுங்களேன்.
4: வேற என்ன கேட்பது? கிறிஸ்மஸே இருக்கட்டும்க்கா.
3: சரி, ஓகே, கிறிஸ்மஸ். ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே?
4: அப்புறம் வேற கேள்வி கேளுங்க நீங்க.
3: அதாவது நான் போன வாட்டி கேட்டிருந்தேன், கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு ஒரு பேர் இருக்கும்ல. கிறிஸ்மஸ் மரம் கிறிஸ்மஸ் மரம் தான் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், ஆனா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல.
4: ஆமாக்கா.
3: அந்த பேர் வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அதாவது கிறிஸ்மஸ் மரத்துக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் அது என்னது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து நான் போன வாட்டியுமே பொது அறிவு கேம் விளையாடும் போது இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். சரி ஓகே. அடுத்ததான் வந்து வீட்டில் டிவி சார்ஜர் ஸ்விட்ச்னு தினமும் நிறைய எலக்ட்ரிக்கல் பொருட்களை வந்து பயன்படுத்துகிறோம். இது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மாற்றிருக்கு, ஆனால் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிட்டால் ஆபத்தாகிடும். வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு, அதுக்கப்புறம் பிளக்கு, சார்ஜரு, எலக்ட்ரிக் ஒயர்ஸு, இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டாக வந்து தொடக்கூடிய பொருள் இல்லை. குறிப்பாக வந்து ஈரமான கைகளால் ஸ்விட்ச் போர்டு இல்லைனா எலக்ட்ரிக் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பொருளை தொடக்கூடாது. நம்ம சார்ஜர் போடுற இடத்துல, அதாவது பிளக் பாயிண்ட்ல போய் நம்ம விரல் இல்லைனா குச்சி, பென்சில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போடக்கூடாது. கம்பிகள் ஏதாவது வந்து சேதம் அடைஞ்சிருந்துச்சுனாலும் அதை நம்மளே சரி செய்ய வந்து முயற்சி பண்ணாமல் உடனே பேரண்ட்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது பெரியவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும். அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டு வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும் மறக்காமல். அப்புறம் வந்துட்டு கரண்ட் பொருளுக்கு பக்கத்துலலாம் தண்ணியை வந்து சிந்தாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை வந்து யாருக்காவது ஷாக் அடிச்சிடுச்சுனா கூட அவங்கள வந்து டக்குன்னு போய் தொற்றக்கூடாது, ஏன்னா அந்த ஷாக் வந்து நம்ம மேலேயுமே பாஞ்சிரும். அதனால பக்கத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட டக்குன்னு வந்து சொல்லணும். ஓடுற ஃபேனில், அப்புறம் கம்பு குச்சியை விடுறது, இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. அதனால பெற்றோர்களுமே குழந்தைங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மின்சாரம் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படியோ அதே அளவுக்கு வந்து அதை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்கள் பேர், அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்கக்கா? பொது அறிவு வினா விடைகள் அதுதான்க்கா விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கான கேள்வியை சொல்லிடவாக்கா?
6: சொல்லுங்க.
3: அதாவது கிறிஸ்மஸ் மரத்துக்கு ஒரு பேர் இருக்கும்லக்கா?
6: ஆமா.
3: அந்த பேரை தான் கா இப்ப நீங்க சொல்லணும். சரிக்கா. கிறிஸ்மஸ் என்னைக்குன்னு தெரியுமாக்கா? ஓகேக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா. நம்ம நான்சி அக்காவுமே வந்துட்டு கிறிஸ்மஸ் மரத்தோட பேர் தெரியலனாலும் கிறிஸ்மஸ் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கிறிஸ்மஸ் மரத்தோட பேர் உங்களுக்கு தெரியுமா?
4: என்னதுக்கா?
3: சரி, நானே சொல்லிடுறேன். பைன் ட்ரீ.
4: ஓகேக்கா.
3: ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:52 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசே எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: ரகசிய கோழி, இது ஒரே சங்கர்தான்க்கா எழுதுனாங்க.
2: சரி, இதை வாசிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. ஜூஜு யானை குட்டி எப்படி பறக்கும், எப்படி சிறகுகள் முளைத்தன, இனி பறக்குமா இனி பறக்காதா என்று எல்லோரும் சந்தேகப்பட்டனர். அதை கேட்ட ஆந்தையார் உடனே ஆ என்று வாயை பிளந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது அது பிடித்து வைத்திருந்த எலி அதுதான் சமயம் என்று எலி ஆந்தையிடம் இருந்து ஓடிவிட்டது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் மெட்டீரியல் சயின்ஸ், அதாவது பொருள் அறிவியல். அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பல பொருட்கள் எதனால் உருவாகுது, அதோட தன்மை எப்படி இருக்குது, அதை எப்படி மேம்படுத்தலாம்ன்றத அறிவியல் ரீதியாக படிக்கிற துறை தான். உதாரணமாக ஒரு இரும்பு ஏன் வலிமையாக இருக்குது, ஒரு மெட்டீரியல் ஏன் ஈஸியாக வந்து உடையுது, சில பொருள் வந்து எப்படி வெப்பத்தை தாங்குது, இந்த மாதிரி கேள்விக்கான அறிவியல் ரீசன்ஸை வந்து இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதில் என்ன படிப்பாங்கன்னா மெட்டல்ஸ், செராமிக்ஸ், அதுக்கப்புறம் பாலிமர்ஸ், காம்போசிட்ஸ் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வெப்பம், அப்புறம் மின்சாரத்துக்கு பொருள் எப்படி பிரதிபலிக்குது, அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலோட அமைப்பை மாற்றினா அதோட ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி மாறுது, இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க மெட்டீரியல் சயின்ஸ். இது வந்து ஒரே துறைக்குள்ளே மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்பங்களில் வந்து யூஸ் ஆகுது. உதாரணமாக மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, ஏரோஸ்பேஸ், எனர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் செமி கண்டக்டர், அப்புறம் ரிசர்ச் லேப்னு இந்த மாதிரி துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. இது வந்து ஒரு துறைக்குள்ளே மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்பங்களில் இருக்கிறனால இதுக்கான நிறைய வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. சரி, அடுத்ததான் என்ன நம்ம கேம் விளாட்றோம்?
3: பொது அறிவுக்கா.
2: சரி ஓகே, நீங்களுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல?
3: ஆமாக்கா, பை பாய்.
2: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர்.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் வந்து என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: மாயக்கண்ணாடி. உதயசங்கர் அவங்களால ஏகப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் இதையுமே படிச்சிருக்காங்க. சரி, நான் கதை வாசிச்சிருவாக்கா.
2: சரி, நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மைசூருக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி சாயங்காலம், அதாவது அக்டோபர் 6 தேதி 3:30 ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து டிசம்பர் 1 தேதி வரைக்கும் தான். இது வந்து வாரம் ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து 3:30 ஈவினிங், அதாவது சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகி காலையில் அங்கே மைசூருக்கு வந்து 7:45 போயிருமா. இது வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா, ராமேஸ்வரம், ராம்நாடு, பரமக்குடி, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஹோசூர், பெங்களூர், கெங்கேரி, ராமநகரம், மாண்டியா, லாஸ்ட்டாக வந்து மைசூருக்குமே போயிடுது. அதே மாதிரி அங்கேருந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு எப்படி வருதுன்னா, அதாவது மைசூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு எப்படி வருதுன்னா, அங்கே திங்கக்கிழமையில இருந்து திங்கக்கிழமை சாயங்காலம் 6:30 அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து காலையில் 11 மணிக்கு நம்ம ராமேஸ்வரத்துக்கு வருதான். சரி, இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம கடலோசை எஃப்எம் பேஜ்லேயோ, அதாவது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்ததா இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
3: ஓகேக்கா, என்னோடய கதையுமே நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேக்கா. அப்புறமா அந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் மெல்ல எழுந்து அந்த காற்று வராதனால அரண்மனை நந்தவனுக்கு நடந்தார். எப்போதும் வெள்ளை பட்டாடையை உடுத்துவார் ராஜா. அவர் நந்தவனத்தில் உலா வரும்போது ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் நிழலுக்காக நின்றார். அப்போது மரத்தில் இருந்த காய்ந்த சிறு கிளை ஒன்று ராஜாவின் மீது விழுந்து விட்டது. ராஜா ஏதோ பெரிய பாறாங்கல்லே தன் தலையில மீது விழுந்த மாதிரி மயங்க கீழே விழுந்தார். உடனே அரண்மனை வைத்தியர்கள் ஓடி வந்து அவனை மயக்கம் தெளிவித்தார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்த ராஜா தன் மீது விழுந்த மரத்தின் சிறு கிளைதான் என்று தெரிந்து கொண்டார். ஏற்கனவே வேர்வை புழுக்கத்தினால் எரிச்சலில் இருந்த ராஜா கோபமாக கத்தினார். உடனே எல்லா மரங்களையும் வெட்டு விடுங்க. ஒரு மரம் கூட இருக்கக்கூடாது. மரம் இருந்தாதானே கிளைகள் இலைகளும் கீழே விழும். மரங்கள் இல்லைன்னா எப்படி விழும் அப்படின்னு ராஜா சொன்னாங்களாம். அவருடைய மந்திரி சைபையில் இருந்த மந்திரிகள் பலர் காடுகளில் கள்ளத்தனமாய் மரங்களை வெட்டி வேற்று தேசத்தில் விற்பனை செய்து சொத்து சேர்த்தார்கள். அவர்களுக்கு ராஜாவின் இந்த ஆணை தேன் கொடுத்த குரங்குகளின் சேட்டை போலாகிவிட்டது. காட்டூர் நாட்டில் ஒரு மரத்தை கூட விடாமல் வெட்டி தள்ளினார்கள். ராஜாவிடம் குடிமக்கள்கள் வந்து கெஞ்சினார்கள். ராஜா, மரங்கள் இல்லை என்றால் மழை இருக்காது ராஜாவே. மழை இல்லை என்றால் பயிர்கள் வளராது ராஜாவே. பயிர் வளரவில்லை என்றால் உணவுக்காக ராஜாவே. உணவில்லை என்றால் பஞ்சம் வரும் ராஜாவே அப்படின்னு சொன்னாங்களாம் என்று கூக்குரலிட்டாலும் ஆனால் ராஜாவுக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லை. காட்டூர் தேசத்தில் ஒரு மரம் கூட இல்லை, ஒரு செடி கொடி கூட இல்லை. பாலைவனம் போல காய்ந்து வறண்டிருந்தது. மரங்களோ செடிகளோ இல்லாததுனால ஒரு பறவை கூட காட்டூர் தேசத்தில் வானத்தில் பறக்கவில்லை. மரங்களோ செடிகளோ பறவைகளோ இல்லாததுனால மேகங்களும் இல்லை, மேகங்களும் இல்லாதனால மழையுமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்தது இன்றைக்கி சாஃப்ட் பால் அப்படின்ற ஒரு கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். சாஃப்ட் பால்னால் 2 டீம் சேர்ந்து விளையாடுற ஒரு குழு விளையாட்டு. இது பேஸ்பாலை போல தான், ஆனால் பந்து வந்து பேஸ்பால் பந்தை விட பெருசாக இருக்கும். இந்த விளையாட்டில் ஒரு டீம் பேட்டிங் செய்யும், இன்னொரு டீம் வந்து ஃபீல்டிங் செய்யுமா. சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய பொழுது? இன்னைக்கு
2: ரொம்பவே ஜாலியா சூப்பரா தானா போகுது?
4: அதாவது
2: பொது அறிவு வினா விடைகள் கேட்டுதானா விளையாண்டு இருக்கோம். இந்தியாவோட மிகப்பெரிய நதி என்னதுனா?
4: கங்கை.
2: ஓகே, நான் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
4: கண்டிப்பா பா, எனக்கு வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்கா ஒன்னு கேட்க போறேன். எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த திரைப்படம், அதுல இருந்து ஹையோ ஹையோ உன் கண்கள் ஹையோ. இந்த சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ஒலிபரப்புறீங்களாப்பா?
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாண்ணா. நன்றிண்ணா.
4: உலகத்திலேயே
2: கெட்டு போகாத ஒரு பொருள் என்னது ஜாபீர்?
3: என்ன கெட்டு போகுது?
2: ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா. சாரி,
4: நான்
2: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நானும் சாஃப்ட் பால் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இதையுமே தெரிஞ்சுப்போம். இதுல வந்து பேட்டிங் செய்யற பிளேயர் கையில மட்டைய வச்சுட்டு ஆப்போசிட் டீம் வீசுற பந்தை வந்து அடிக்க முயற்சி பண்ணணும். பந்தை அடிச்சோன்னே பிளேயர்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருக்கிற பேசஸ்ன்னு சொல்ற அந்த இடத்த நோக்கி ஓடுவாங்களாம். பொதுவா வந்து மைதானத்துக்கு 4 பேசஸ் இருக்கும். ஒரு பிளேயர் அதை சுத்தி ஓடி திரும்ப வந்து ஆரம்ப இடத்த அடையணும். அந்த டீமுக்கு வந்து 1 ரன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஃபீல்டிங் செய்கிற டீம் வந்து பந்தை வேமாக பிடிச்சி ஓடுற பிளேயரை வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த கேமில் பிட்சர் அப்படின்ற வீரர் பந்தை வந்து பேட்டிங் செய்கிற பிளேயரை நோக்கி வீசுவாங்க. பேட்டர் அந்த பந்தை மட்டையால் அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த விளையாட்டில் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, ஒரு பிளேயர் வந்து பந்தை அடிச்சுட்டு ஓடுறப்ப ஃபீல்டிங் டீமும் அதே நேரத்தில் பந்தை தேடி ஓடுவாங்க. யார் வேகமாக செயல்படுறாங்க அப்படின்றதுல தான் இந்த கேமோட முடிவே இருக்கு. சரி, அடுத்ததான் பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நாகம்மா, வயசு 73. 10-12 வயசுல இருந்து தொழில் பண்ணினேன். எங்க அப்பாவோட தொழில் பண்ணினேன். சிங்கி விளை ஒடிப்பேன், திருக்க விளை ஒடிப்பேன், மீ விளை ஒடிப்பேன், எல்லா தொழிலும் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே நானும் எனக்கு கணவரும் முறவலைக்கு போவோம். முறவலையை பிடிச்சி போட்டு அட்டை பொறைக்காய் விற்போம். அட்டை பொறைக்காய் வச்சு போட்டு பாசி எடுக்கிறது, திருக்க தூக்குவேன், ஐஸ் தூக்குவேன், எந்த கூலி வேலைக்கும் போவேன். இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன். என் மையம் தலை மையம் வயிற்று பிள்ளையோடு இருக்கேன். நிறம் மாசம் இப்போ கடப்பளவு இப்படி வாரி மேலே போட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அதில் உட்காந்து வலை பிடிக்கிறோம். வலையை பிடிச்சி சிங்கு ஒவ்வொரு சிங்கு முரடு முரடு வெறும் மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு நேரம் வலை விட்டுருந்தோம் சிங்கி வலை. நான் என் பொருதே என் மையம் 3 பேரும் போனோம். போனாக்கா காற்று வலை பிடிச்சிட்டோம். ஒரு வலை நிற்கு காற்று கடலும் கிளம்பி வத்தையை 3 ராப்பில் இருக்குது. அதோட நான் சொன்னேன், வத்தை வலையை வெட்டி விட்டுருங்க, நம்ம வலையை வெட்டி விளையாக்க நம்ம 3 பேரும் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை வெட்டி விட்டுட்டு சாய போயிட்டோம். அப்படியே மூடிடுச்சுப்பா. அதில் பிழைச்சது நாங்கள் அறுதி. அதோட வந்து கரையை வலை பிடிச்சி வலை தெரிச்சுக்கிட்டு கிடக்குறோம். கல் என் மகங்க ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துருச்சுண்டு ஒரு ஆள் ஓடியாருது. என் குழந்தை வேணும் அவங்க, நாங்கள் இருக்காது. அவங்க ஓடி வந்து எங்களை கூப்பிட வர்றாங்க. நான் சொல்கிறேன், என்னமோ நம்ம வீட்டில் நடந்துருச்சு, பக்கீர் விழுந்த வராங்க அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாகவும் சொல்கிறாங்க. அவங்க ஒத்தைய வளத்தில் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அதோடு வந்து என் மகளை ராமேஸ்வரம் கொண்டு போயிருந்தோம். அப்புறமா நாங்கள் தீவுலேருந்து போய் பிள்ளையத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த வலையை பிடிச்சி வந்து ஓடிட்டு என் மயனை பெற்றேன். தாக்கி தலை மயனை. அவன் உயிர் இல்லாமல் பிறந்தான். உயிர் இல்லாமையே பிறந்து நஞ்சோட வச்சு பயலுக்கு அந்த கொப்புள் கொடியில் ஊசி போட்டாக கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. மூச்சு மூச்சு கிடையாது, கண்ணு மட்டும் முழிச்சுக்கிட்டு கிடக்கு. அதோட டாக்டர் தூக்கிட்டு வர சொல்லவும் கொப்புள் கொடியில் ஊசி போட்டு தூக்கிட்டு போனாக்க தூக்கிட்டு போவாங்க. டாக்டர் விட்டு வாசிட்டு போவா அழுதுட்டான். அந்த கற்று 3 மாதம் கற்றுனேன். அப்படி இருந்து அதை காப்பாற்றி வச்சேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:21 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜாபீர்.
4: சரி, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
5: மாயா கண்ணாடி அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மழை ஒரு துளி கூட பெய்யாததுனால நிலத்துல விளைச்சல் இல்லை. குடிமக்கள் பிழைப்புக்காக வேறு தேசங்களுக்கு நோக்கி பயணம் போனார்கள். இப்போது நாட்டு மக்களும் இல்லை, காட்டு தேசத்தில் ராஜாவும் அவருடைய அரண்மனை மட்டுமே இருந்தன. மரங்களை வெட்டி சம்பாதித்த மந்திரிகள் எல்லோரும் வேறு நாடுகளுக்கு தங்கள் சொத்துக்களுடன் ஓடி போய்விட்டனர். இப்போது ராஜாவின் அருகில் அவரை வளர்த்த வயதான சேவகர் மட்டுமே இருந்தார்கள். ராஜாவுக்கு தான் செய்த தவறு என்ன புரிந்தது. அவர் தன் தவறை உணர்ந்து அழுதார். அவர் அழுத பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் அழுதுவதை பார்த்த சேவகர், ராஜா இப்போது மனம் மாறிவிட்டீர்கள், இனி கவலைப்பட வேண்டாம். நான் மலை விதைகள் என் வீட்டில் வைத்திருக்கிறேன், நாடெங்கும் அதை விதைத்து போதும், நாடு செழிக்கும் என்று சொன்னார். அதற்கு ராஜா, என்ன மலை விதைகள் என்று கேட்டார். அதற்கு அந்த வயதான சேவகர், ஆமாம் ராஜா, எல்லா மரமும் செடி கொடிகள் விதைகளை பத்திரப்படுத்தும் வைத்திருக்கிறேன், அவைதான் மலை விதைகள். நாடெங்கும் மலை விதைகள் விதைப்படப்பட்டன. இப்போது காட்டூர் தேசத்தில் மரங்களும் செடிகளும் வளர்ந்தன. பறவைகள் காண விசைத்தன. அந்த காணத்தை கேட்க மேகங்கள் கூடின. மழை பொழிந்தது, நாடு செழிந்தது. அப்புறமா இந்த கதையும் முடிந்தது. அப்புறமா 4வது கதையான பிரம்படி வைத்தியம் அப்படின்ற ஒரு கதையை நம்ம நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, குழந்தைங்க வீட்லையும் ஸ்கூல்லையும் மட்டும் இருக்க வேண்டியவங்க இல்லை, அவங்களும் சமூகத்தோட ஒரு முக்கியமான அங்கம் தான். சரி, அப்போ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே கலந்துப்பீங்களா?
5: எல்லாத்துலேயும் கலந்துப்பங்க.
4: உண்மையாவா?
5: எஸ்கா, எல்லாத்துலேயுமே கலந்துப்பேன்.
4: சரி, அதனால அவங்களோட வயசுக்கும் புரிதலுக்கும் ஏற்ற வகையில் சமூக நிகழ்ச்சி, கலை, அதுக்கப்புறம் கேம்ஸு, கல்வின்னு எல்லாத்துலேயுமே கலந்துக்கிற வாய்ப்பு வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. அப்போ கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துப்பீங்க அப்படி தானே?
5: அந்த மாதிரி இல்லைக்கா, அதில் ஒரு சில கட்டுரை போட்டியில் மட்டும் கலந்துக்கிறேன்.
4: சரி ஓகே. உதாரணத்துக்கு வந்து ஸ்கூலில் நடக்கிற விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துப்பீங்களா?
5: கலந்துப்பங்கா.
4: ஆ சரி. டிராயிங் போட்டி, அறிவியல் கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சிகள், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள்லாம் குழந்தைங்களை கலந்துக்க வைக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் என்எஸ்எஸ் கேம்ப் அப்படின்னு ஒன்று நடக்கும் தெரியுமா?
5: ஆமாக்கா.
4: ம், அது எதுக்காண்டி? அதாவது நானே சொல்லிடுறேன், அதாவது வந்து பொது இடங்களை சுத்தம் பண்ணுற அந்த பணி, ஏதாவது வந்துட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். எங்கேயாவது குப்பை இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவாங்க தான். இது மூலமாக வந்து அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துறதோட மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது, அவங்க சந்தோஷப்படக்கூடிய தருணங்களில் ஒன்று சமூகத்தில் வளர்ந்து கலந்துக்கணுன்றது குழந்தைங்களை வந்து பெரியவங்களை மாதிரி பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கிற சொல்கிறது கிடையாது. அவங்களோட வயசுக்கும் பாதுகாப்புக்கும் ஏற்ற மாதிரி வந்து செயல்பாடுகளில் வந்து அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கறது தான். உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் மரம் நடுற நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக அதில் கலந்துக்கணும். அதை தாண்டி குழந்தைங்க தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுற வாய்ப்பும் அதில் வந்து கொடுக்கணும். அவங்கள பாதிக்கிற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வயசுக்கும் புரிதலுக்கும் நம்ம ஏற்ற வகையில் வந்து கருத்துக்களை வந்து கேட்குறது நல்லது. ஒரு குழந்தை சமூகத்தில் கலந்துக்கிறது வெறும் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, புதுசாக மனிதர்களை சந்திப்பாங்க, குழுவாக செயல்படுறது, பொறுப்புணர்வை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றுக்கிறது தான். குழந்தைங்க நாளைய சமூகத்தோட உறுப்பினர் மட்டும் இல்லை, இன்றைய சமூகத்தோட ஒரு பகுதியும் தான். அதனால் அவங்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
5: இன்னைக்கு எனக்கு பொதுரி கேம் நடறோம்.
4: சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம்.
5: என்ன கேள்வி கேட்க? நம்ம தேசிய கீதத்தை எழுதுன அவர் யார்?
4: சரி ஓகே, ரொம்ப சூப்பரான கேள்வி. நம்ம தேசிய கீதத்தை எழுதுனவங்க யார்
5: தெரிஞ்சு அப்படின்னா
4: 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நம்ம ஜாபெட் தம்பி ரொம்பவே ஈஸியான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க, அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் நீங்களுமே கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம சாதிக் தம்பியுமே அந்த துப்பறியும் சேவகன் அந்த புக்கை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதுல என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத அந்த கதையை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. சரி, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
1: மாமு கரோட கடை தங்கச்சோட மீனாட்சி
0: பேசுறேன். நல்லா இருக்கீங்களானா? ஹலோ,
1: சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களானா?
1: நல்லா இருக்கிறேன். மழைதான் பேமாளுது. நான் காலைல மழை பார்த்தேன், மத்தியானம் பார்த்தேன், நைட்டுக்கு பயம் நினைக்கிறேன்.
0: ஓகே, நான் பாப்போம். நான் இன்னைக்கு வந்து மழை பெய்யுதா அப்படின்னு
1: சொல்லிருங்க. கலசம் மூலமா பொதுரிவு கல்வியை கேட்டுக்கிட்டு நானும் முன்னாடி படிச்சது நினைவுகள் வருது.
0: ஓகே, நான் ரொம்ப
1: கலசம் நன்றி
0: தெரிவிச்சுக்கிறேன். நன்றிண்ணா.
1: மாமுக்காருடைய சார்பாக
0: நன்றிண்ணா.
1: எனக்கு வந்து எப்பயுமே என் தளபதி விஜய் நடிச்ச படத்துல வந்து பாட்டு போட்டிருக்கேன். அந்த படம் வந்து சர்க்கார் படத்துல முடிஞ்சு சர்க்கார்
0: சார். ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
1: நன்றி, வணக்கம்.
0: என்ன பாட்டுனா?
1: சர்க்கார் ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டிருக்கேன்.
0: ஓகேண்ணா,
1: நல்லது.
0: நம்ம மீரான் யூசுப் அண்ணாவுமே பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். தேசிய கீதத்தை எழுதினது யாரு?
2: தெரியலையக்கா.
0: தெரியலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? டெய்லி ஸ்கூல்ல படிப்பீங்கல்ல. சரி ஓகே, இப்பதான் நம்ம மீரான் யூசுப் அண்ணா சொன்னாங்க.
2: மறந்துருச்சு.
0: ரவீந்திரநாத் தாகூர் அவங்க தான் எழுதினாங்க. ஓகேவா? யார் எழுதுனா?
2: ரவீந்திரநாத்
0: தாகூர்.
2: ரவீந்திரநாத் தாகூர்.
0: சரி, நீங்க வந்து அந்த கதையை சொல்றீங்களா?
2: கதை சொல்லுங்கக்கா. மன்னா மன்னா உங்களை காண ஒரு புலவர் வந்திருக்கான்னு அந்த சீடன் சொன்னான். அதுக்கு அந்த மன்னர் சொல்றாரு, யாரவன் உள்ளே வர சொல்லுன்னு சொன்னானே வந்திருக்கான். அதுக்கப்புறமா உள்ளக்கு வந்த அவன் உள்ளக்க வந்தோடனே இந்த அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காம்படிஷன் நடக்குது, அதில் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவனும் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான்.
0: சரி, நம்ம இதுக்கப்புறமா அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து நம்ம கையில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை வந்து பயன்படுத்திட்டு அதை அப்படியே வந்து நம்ம கீழே போட்டு வர்றோம். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம தெருவிலேருந்து மழை நீர் வந்து அடிச்சுட்டு போகலாம், கால்வாயில் சேரலாம், ஆற்றுல சேரலாம், கடைசியாக கடலுக்கு கூட போகலாம். அதனால வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை எங்கே போடுறோம்ன்றதுலேயுமே நம்மளோட பொறுப்பு இருக்குது. குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு இடங்களில் பல இடங்களில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தண்ணி பாட்டில், உணவுப் பொருள், ஷாப்பிங் கவர், ஸ்ட்ரான்னு நிறைய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா பிளாஸ்டிக் பொருளையுமே ஒரே நாளில் வந்து முழுமையாக தவிர்க்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத வந்து குறைக்கிறது, கண்ட இடத்துல பிளாஸ்டிக்கை போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள். குழந்தைங்கள்ட்ட மட்டும் பிளாஸ்டிக்கை வந்து கீழே போடாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து அதை செய்யாமல் இருந்தால் அந்த பழக்கம் குழந்தைங்கள்ட்ட வந்து முழுமையாக வராது. அதே மாதிரி இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பிஸ்கட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அது பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பிச்சுட்டு சும்மா கீழே போடுறதான் அது வந்து அங்கங்கே சேர்ந்து அந்த மாதிரி குப்பை அதிகமாகி இதாகிறது. குழந்தைங்க வந்து நாம் சொல்கிறத விட நம்மளை பார்த்து தான் அதிகமாக வந்து கற்றுக்கிறாங்க. அதனால ஷாப்பிங் முடிஞ்சதும் வந்து பிளாஸ்டிக் கவரை சரியான இடத்துல போடுறது, வெளியே போகிறப்ப ரீயூசபிள் பேக் எடுத்துகிட்டு போடுறது, கடற்கரை இல்லைனா ஏதாவது பார்க்குக்கு போகும்போது கூட பிளாஸ்டிக் கவர் அங்கேயே போடாமல் ஏதாவது டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அங்கே போடலாம். அப்படி டஸ்ட்பின் இல்லைனா நம்ம பேக்குள்ளேயே வச்சு எங்கே டஸ்ட்பின் அடுத்திருக்கோ அந்த இடத்துல போடலாம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அதாவது பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கிற தவிர்க்கிறதுக்கான ஒரு சில பாதுகாப்புகள் தான். சரி, வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேனா, அதாவது போன வாட்டி கேட்டேன்.
2: ஆமா,
0: அப்ப நீங்க பதில் சொன்னீங்கல்ல, வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? ஒரு வருஷத்துல
2: 600?
0: சரி, மறக்காம இதை வந்து நாளைக்கு கேட்டுட்டு வரணும், ஓகேவா? மறந்துடவே கூடாது. சரி, அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சபி கோ சேனா ரத்ரிகா நமஸ்கார். ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
5: முஜே இஸ்கி பர்வா நஹி.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட்டு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: சரி, நம்ம ஜாபீர் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. அடுத்துதான் வந்துட்டு நீங்க ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்கல்ல.
4: சரிங்க, இன்னைக்கு நான் அந்த புக்கு உள்ள இந்த இதுல புக்கோட கதையை சொல்லல, இந்த புக்கை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல போறேன். இந்த புக்கு வந்து மாயக்கண்ணாடி, உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் இதையுமே பதிச்சிருக்காங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அருமையான புக்கு. புதிய அகராதி, காட்டில் கரைந்த பூதம், தொலைந்து போன மலை விதைகள், பிரம்பட வைத்தியம், ஜங்க் ஃபுட் தேசம், இப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கரைச்ச குடிச்ச இந்த ஒரு புக்கு தான் இந்த கண்ணாடி, அதாவது மாயக்கண்ணாடி. இந்த புக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கிறேங்க. 91-76-54-99-91 மறுபடியும் சொல்லிடுறேன். 91-76-54-99-91 இது வானம் பதிப்பதத்தோட நம்பர் தான். இந்த புக்குமே நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தான். நீங்களும் வாசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமூகத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே இந்த புக்கு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஜங்க் ஃபுட் தேசம், இப்போ நம்ம பார்த்தா கூட இந்த மலை விதைகள் கதை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்த நாளைக்கான பகுதியில் ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன், அதாவது பிரம்பட வைத்தியம் அப்படின்ற ஒரு கதை நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். அதனால இன்னைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 14 கிலோமீட்டர்ல இருந்து 31 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு திசையில வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இது மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: நான் ஜாபீர்,
3: அப்புறமா
4: சாதிக். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படும்.

0: படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டின் தென்கோடியில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான நிலப்பரப்பை பத்தி. அதுதான் தூத்தூர் தீவு நிலம். இந்த தமிழ்நாட்டோட தென்கோடியில, அதுவும் மேற்கு கடற்கரையை ஒட்டி தொட்டு கொண்டே இருக்கிற இந்த தூத்தூர் தீவு நிலம் மொத்தம் 10 கிராமங்களை உள்ளடக்கியது. இங்க இருக்கிற அரபிக்கடல், அப்புறம் நெய்யாறு, அனந்தன், விக்டோரியா, மார்த்தாண்ட வர்மா கால்வாய், இந்த 4 பெரிய நீர்நிலைகளால சூழப்பட்ட ஒரு தனித்துவமான நிலப்பரப்பு இது. இந்த நிலப்பரப்பு 2 விஷயங்களுக்கு உலக புகழ் பெற்றது. குறிப்பா ஊர்தோறும் பறந்து கிடக்கிற அந்த பரந்த கடற்கரை மணல்வெளிகள்ல இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கால்பந்து மைதானங்களா மாறி இருக்குது. குறிப்பா மென்மையான கடலோர மணல்ல கால்பந்து விளையாடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த மணல்வெளிகள்ல விளையாடுறது ரொம்பவே கடினம். அதனால அந்த மணல்வெளிகள்ல விளையாடி பழகியதால தூத்தூர் இளைஞர்கள் வந்து மிகச்சிறந்த திறமையும் பெற்றிருக்காங்க. இங்க இருக்கிற இளைஞர்கள் சென்னை, கேரளா, கொல்கத்தா வரைக்கும் போய் விளையாட்டுல பல தேசிய அளவிலான கால்பந்து வீரர்கள். சிறிய தீவு நிலத்திலிருந்து உருவானவங்க தான். ஆண்கள் மட்டும் கிடையாது, KROC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மூலமா பெண்களுக்கு இங்க பயிற்சியும் அளிக்கப்பட்டு காவல்துறை மற்றும் விளையாட்டு துறையில சாதனை படைத்திருக்கிறாங்க பெண்கள். இங்க இருக்கிற மீனவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிறவங்க இல்ல. ஆழ்கடல் மீன்களை கண்காணிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மடிக்கணினி, செயற்கை கோள் படங்களை வச்சு இந்த GPS போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. சரி மக்களே, இப்படி கடல் தொழில் செய்யறவங்களும் இந்த பகுதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நாம எதிர்பார்த்த பாடல்களுமே நமக்காக வந்துட்டு இருக்கு. கேப்போமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அருள்தாஸ் ஐயா, நான் பாம்பெல்லாம் பிறந்தேன். கடை வயது 53 ஐயா. இது ஒரு 20 வருஷத்துக்கு பிள்ளை, இப்போ சமயத்தில் நடந்ததுதான். அப்போ நான் கடலுக்கு போகும்போது இந்த போர்டு வலைன்னு சொல்லுவாங்க வல்லங்களில், இப்போ உங்களுக்கு வல்லம் கிடைச்சதா, ஒரு 4 பேர் நாங்கள் ஒரு 5-5 வலையை கொண்டு வருவோம். 5 வலையும் நாங்கள் 5 பேருமே சேம் பண்ணிக்கிடுவோம். அப்போ 5 x 25 வலை, உங்களுக்கு ஒரு 20 வலை. வல்லக்கார்களுக்கு டீசல் காசு மட்டும் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம். அதோட நாங்கள் அப்போ அந்த வாட நேரங்களில் ராமேஸ்வரத்தில் தான் தொழில் பண்ணுவோம். அப்போது சீலப்பணம் அந்த ஒரு 2-3 மாசமா 2.5 மாசமா இந்த வாட நேரங்களில் கொஞ்சம் நல்லா பாடு வரும், நல்லா காசு பார்க்கலாம். அப்போ அவங்க வலையில் சில பேர் அவங்க வலை எடுத்துக்கிறோம், சேர் பண்ணி மொத்தமாக போடுக்கிறோம். அப்போ சேர் பண்ணாலுக்கு அவங்க தனித்தனி வலை, 2 நாட்டு மீனவருமே அந்த நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக மீன் பிடிச்சாங்க. ஆமாம், ஒரு காலகட்டங்கள் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரங்களில் தொழில் போனாப்புல வலைகளை மீன் பட்டுருச்சு. மீன் பட்டால் கொஞ்சம் மீன்னா பெரிய பெரிய மீன், நெய் மீன் தான் படும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வலை மீனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏ வலை வர்ற டயத்தில் மீன் நான் இந்த சைடு நின்றேன், இந்த மேவலை சைடு நின்றவன் மீனை தட்டி விட்டுட்டேன். அந்த மீன் வந்து ஒரு மீனுடைய விலை வந்து அப்போது ஒரு 10 கிலோனா 100 ரூபா போட்டால் அப்போ 1000 ரூபா பெரிய காசு. அதோட நான் ஒன்றும் யோசிக்கலை, தண்ணிக்கில் உடனே பாஞ்சிட்டேன். அது எப்படி பாஞ்சனுமே எனக்கு தெரியலை. மீனை பிடிக்கணும், மீன் தட்டின உடனே மீன் மேலே விழக்கூடாது, கொஞ்சம் சைடு அருகில் விழுந்தோம்னா மீன் அந்த கவராட்டத்துக்கு அந்த நைட்டில் எந்த மீனாலும் பிடிச்சிடலாம். போய் பிடிச்சிட்டேன் மீனை, சீலா நெய் மீன், பெரிய மீன், 10 கிலோ மீன், பெரிய வாழ்வுதாரம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கதே 4-5 தான் அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு 2 வந்திருக்கு, 3வது மீன் தட்டி விட்டாங்க. பிடிச்சனா போய் பிடிச்சிட்டேன் மீனை, பரவாயில்ல பிடிச்சிட்டேன். அந்த வள்ளத்துக்கு அந்த மீன் எடுத்துட்டு வர்றது நேராக இப்படி வரணும், வள்ளம் என்ன செஞ்சுட்டு இங்கிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த மார்சா கிளம்பி இங்கிட்டு போயிட்டோட மீன் இந்த சைடு வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு வந்து வள்ளம் வந்து நேராக வந்து என் மூச்சு கரெக்டாக இது பண்ணி மூவ் பண்ணி வர்ற நேரத்தில் வள்ளம் இருந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய உயிர் காலி. அது கடல் தொழில பல விஷயம் இருக்கியா. ஆமாம், மீனவர்களை மாதிரி ஒரு அவதிப்பட போய் இன்னைக்கு எல்லா விவசாயிகள் இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. மீனவனுக்கு ஒவ்வொரு நாளும் துயரம் தான், மரணம் எப்பவும் உண்டு, நிச்சயமாக எப்பவும் உண்டு. நன்றி, வணக்கம் ஐயா.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் இனிதா. கடல்ல இருக்கிற ஒரு திருக்கைய பத்தின விஷயங்களை கேட்க போறோம். இது எப்பவாச்சும் நம்ம மீனவர்களோட வலைகள்ல பிடிபடும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மின்சார திருக்கை அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. டார்பிடோ சீனஸ் புசிசி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் கடலின் அடியில கிடக்குற, அதுவும் மணல் பகுதிகளில், சேறு நிறைஞ்ச பகுதிகளில் மட்டும்தான் வாழும். குறிப்பா பாறை, பவளப்பாறை இந்த பகுதிகளோட பக்கத்துல தான் வாழும். பகல் நேரத்துல மணலுக்குள்ள அதை புதைச்சுக்கிட்டு மறைஞ்சிருக்கும். நைட்ல வேட்டையாடுறதுக்காண்டி வெளியே வரும். இது கரையோரத்துல, அதுவும் குறைஞ்ச ஆழம் பகுதியில, ஒரு 150-200 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் காணப்படும். சில இடங்கள்ல இதோட வட்ட வடிவ அமைப்பு, அப்புறம் வந்து உடலோட இருக்கும். இந்த புள்ளிகளை வச்சு மணல் திருக்கை இல்லைன்னா வந்து பொறி திருக்கைன்னு அழைக்கிறாங்க. தொட்டதும் மின்சாரம் பாஞ்சு அதிர்ச்சி கொடுக்குது. அப்படின்றதுனால மீனவர்கள் இதை வந்து பேச்சு வழக்குல மின்சார திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுக்கு மீன் அப்படின்னு கூட சொல்றாங்க ஒரு சில பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அந்த வகை திருக்கை மட்டும் ஒரு அரிதான ஒரு திருக்கையா தெரியுது. இந்த திருக்கையை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா அருமையான பாடல்களுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.

0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
1: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
1: நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம்னா வியாபார ரீதியா தயாரிக்கிற பொருட்களோட சுவையும் தரமும் மாறாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். நான் இனிதா, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நம்ம ஊர்கா வியாபாரம் பத்தின சில விஷயங்களை போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்றத இந்த பகுதியில கேட்கலாமா? தரமான மூலப்பொருட்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல காய்கறிகள், அப்புறம் நல்லெண்ணெய், மசாலா பொருட்கள் மொத்த விற்பனை சந்தையில தரமாக குறைஞ்ச விலையில நம்ம கொள்முதல் செய்யணும். ஒவ்வொரு முறையும் ஒரே சுவை கிடைக்க உப்பு, காரம், எண்ணெய், அப்புறம் மசாலா பொருட்களோட அளவு கிராம் கணக்குல துல்லியமா அளந்து பயன்படுத்தணும். குறிப்பா நம்ம ஊறுகாய் தயாரிக்கிறோம்ல, அதுல ஈக்கள் பூச்சிகள் இல்லாம சுத்தமா வச்சிருக்கணும். அப்புறம் நம்ம பெரிய கம்பெனி வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க வேலை பாக்குறவங்களுக்கு கிளவுஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் பேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். கண்ணாடி பாட்டல்ல இல்லைன்னா தரமான பவுச்சுகள்ல பயன்படுத்தணும் இந்த பேக்கிங், அதுவும் அதுகள்லயும் சீல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த FSSAI, அதாவது இந்தியாவில தயாரிக்கப்படுற, விற்பனை செய்யப்படும், அப்புறம் இறக்குமதி செய்யப்படுற அனைத்து உணவுப் பொருட்களுக்குமே அதோட தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். இது ஒரு அரசு அமைப்பாகும். இத வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்ச தேதி, பயன்படுத்தக்கூடிய காலம், அதோட விலை எல்லாத்தையுமே கவனமா பாக்கணும். ஆன்லைன் மூலமா பிராண்ட விளம்பரப்படுத்த பயன்படுத்தி ஆர்டர்களை நம்ம பெறலாம். சின்ன அளவுல வீட்டுல தொடங்கி படிப்படியா பெரிய வியாபாரத்தை விரிவுபடுத்துறது ஒரு பாதுகாப்பான வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்காவது இந்த ரால் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து முயற்சி எடுப்போம். முயற்சி வீணாகாம பாத்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு தரமான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும். அந்த விஷயத்தை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ப்ராப்பரா மக்கள் மத்தியில கொண்டுட்டு போகும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம வியாபாரம் பண்றது நிறைய பேருக்கு பிரபலமாகி தெரிஞ்சு நம்மளோட பொருட்களையும் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 91.4.
5: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அரிய வகை உயிரினங்கள்ல ஒன்னா இருக்கிற ஆமையில இந்த பச்சை ஆமை, அத பத்தின தகவல்களை இந்த பகுதியில கேப்போமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த ஆமைய பேராமை, பச்சை ஆமை, கிரீன் டர்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராமை சாதாரண ஆமை கிடையாது, இது கடல் ஆமைகள்லயே ரொம்ப பெரிய வகைகள்ல ஒண்ணு. ஒரு பெரிய வகை ஆமை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3-4 நீளம் இருக்குமா, 150-200 கிலோ எடை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். நிலத்துல வாழ்ற ஆமைகளுக்கு இந்த விரல்கள்லாம் இருக்கும், ஆனா அந்த பேராமைக்கு முன்னங்கால்கள்ல துடுப்பு மாதிரி இருக்கும். இத வச்சுதான் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்துல அசால்ட்டா நீந்தும். பேராமை சின்னதா இருக்கும் போதே இது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா சின்ன சின்ன ஜெல்லி மீன், அப்புறம் சின்ன நண்டுகள், புழுக்கள், இதுகளை தான் சாப்பிடும். அது வளர்ந்து பெரிய ஆமையானா முழு நேர சைவ பிரியரா மாறிடும். குறிப்பா அந்த கடல் பாசி, ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசியை மட்டும்தான் சாப்பிடும். உயிரினங்கள்ல இப்படி வயசானதும் உணவை முழுசா மாத்திக்கிற அபூர்வமான ஒரு உயிரினம் இந்த பேராமைதான். இந்த வகை ஆமைகள் வந்து இது ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல்ல பயணம் செஞ்சாலும் வலி தப்பவே தப்பாதான். இதோட தலையில பூமியோட காந்த புலத்தை உணர்ற திறன் இருக்குது. இதனாலதான் பிறந்த அதே கடற்கரைய 100 மைல்களுக்கு அப்பால இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு முட்டையிடுறதுக்கு வந்துடும். பேராமைகள் இல்லைன்னா கடலடி தாவரங்கள் அழுகி விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால பேராமைகள் கண்டிப்பா நம்ம கடற்கரையில வாழணும். மிதக்கிற பிளாஸ்டிக் பைய ஜல்லி மீனு நினைச்சு அது சாப்பிட்டு இறந்தும் போயிருது. குறிப்பா முட்டையிடுற கடற்கரையில வெளிச்சம், அப்புறம் வந்து மனிதர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இது முட்டையிடாமலே இறந்து போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா இந்த பேராமைகள் வந்து பாத்தீங்கன்னா கடலோட தோட்டைக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுகளை பாதுகாக்கிறது நம்ம வாழ்ற இந்த பூமியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஊசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். நான் வந்து இப்போ வந்து மெர்லின் பேச போகிறேன். நான் என் ஊர் வந்து பாப்மன். என்னையோட கூட பிறந்தவங்க வந்து 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 2 தங்கச்சி. நான் எனக்கு வந்து போலியோ அட்டோட்டு இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து, வந்துச்சு 2 வயசு வரைச்சா வரைச்சிருந்துச்சான். அப்புறம் எல்லா பேருமே மன உளைச்சலில் தான் இருந்தாங்க வீட்டில், அம்மா அப்பா. ஏன்னா மற்ற பிள்ளைகளை பார்க்க வச்சால என்னையை பார்க்க வச்சாலும் ஒரு மாதிரியாகும், மற்ற பிள்ளைகளை பார்க்க வச்சாலும் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்புறமும் நம்ம ஒரு பாரமாக இருக்கும், நம்ம பிள்ளை ஒரு பாரமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து வெளியூலம் போகாத அளவுக்கு ஒரு 8th வரை வெளியே படித்தேன். அப்புறம் வந்து எனக்கு போக மனசு கஷ்டம். ஏன்னா வெளியே போகிற பிள்ளைகளை பார்த்து எனக்கு கஷ்டப்பட்டு நான் போக கிடையாது, நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமும் வீட்டுக்குள்ள மட்டும் பார்க்க வச்சாலும் எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, என் லைஃப் நல்லா கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது எல்லோரும் வெளியே போகவும் எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஒரு ஆள் வீட்டில் இருக்கேமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கடையில் இடையில ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போச்சால அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு ஏதாட்டும் வேலை எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு நான் படித்து படிக்கலை, அதனால் நான் பார்க்கல அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் போறீங்களான்னு கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவங்க எங்கே கொடுக்குறாங்கன்னு, ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தூரத்தில் இருக்க அந்த ட்ரைனிங் இங்கே போயிருவியலா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒரு நாள் கூட ஒரு ஆளாக போனது கிடையாது அந்த இடத்துக்கு. அதோட என்ன செஞ்சு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த ட்ரைனிங் நடக்கிற ஆளுக்கு என்ன செஞ்ச ஆல்ரெடி நான் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் வந்து கேட்டாங்க, இப்படி பிள்ளைகளை வச்சு நாங்கள் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நாங்கள் எப்படி வரோம் அப்படின்னு கேட்கச்சாலும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் அந்த ஆட்டோவில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே வந்தால் மற்ற பிள்ளைகளை என்னையை பார்க்குறத விட மற்ற பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த 20 பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் நல்லா செட்டாகிடும் சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ எங்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள் பெற்றோர்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, எங்களையே நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கோம், நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட நிற்கிற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு ட்ரெஸ்ட்ல நல்லாயிருக்கு. வணக்கம்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஒருங்கிணைக்கப்பட்ட குளிர் சங்கிலி சேமிப்பகம் மற்றும் போக்குவரத்து அமைப்பு. போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த அமைப்புல இருந்த சில திட்டங்களையும் அதற்கு தெளிவான தகுதிகளையும் கேட்டோம். ஆனா இதுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க அதை பத்தின விஷயங்களை இந்த பகுதியில கேட்போமா. இந்த திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் வரைக்கும் நிதி உதவி தர முடியும். இதுல நிதி பங்களிப்பு என்ன அப்படின்னா, திட்ட செலவு வந்து பாத்தீங்கன்னா 60% நிதி உதவி கிடைக்கலாம். குறிப்பா அதாவது அரசு வங்கிகள் மூலமா பெரும்பகுதி உதவி கிடைக்கும். பெண் மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டுறவு அமைப்பாகவும் இருக்கிறாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% சொந்த பங்கு இல்லைன்னா சிறப்பு பங்களிப்பு முறை திட்டங்கள்ல அமைக்கப்படும். மீன்களை பிடிச்சா மட்டும் போதாதுங்க, அதை சரியான முறையில சேமிச்சு தரம் குறையாம சந்தைப்படுத்தினாதான் நம்ம தொழிலதிபர் ஆக முடியும். குறிப்பா அந்த மீனவ சொந்தங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அல்லது நலவாரிய உறுப்பினர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்திற்கான படிவங்கள் இருக்கும். குறிப்பா மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு போயிட்டு நம்ம என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குதுன்னு கேட்டு கூட தெரிஞ்சுக்கிட்டு இந்த விண்ணப்பங்களை நம்ம வந்து நிரப்பலாம். இல்ல நலவாரிய உறுப்பினரோட உதவி மூலமா மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு போய் நலவாரிய துறையில உள்ளவங்களை வச்சு கூட நம்ம இந்த விண்ணப்பங்களை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கி பயன்பெறுங்க ஒவ்வொரு மீனவர்களும். இது நம்மளுக்காக அரசு கொடுக்கிற ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் நாம முன்னெடுத்து பங்கு பெறணும் அப்படின்றதுக்காண்டிதான் சொல்றாங்க. இதை வீணால விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே உங்களுக்காக வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா, கனவா கொழுக்கட்டை எப்படி செய்யறது, அதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? கனவா கொழுக்கட்டை இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு. கனவாய் மீன் இருக்கு இல்லையா, அந்த கனவா மீனை மையெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை பொடுசு பொடுசா நறுக்கி நல்லா குக்கர்லயோ இல்ல வெறும் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்ச கனவாய தண்ணி இல்லாம பிழிஞ்சு மிக்சியில போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, 1 கப் ரவை, 1 கப் மைதா, இது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் பொடுசா நறுக்கினது இல்லைன்னா பெரிய வெங்காயம் நறுக்கினது, பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா கொஞ்சோண்டு சின்ன சீரகமும் போட்டு நல்லா கையால பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையால பிசைஞ்சு ஒரு முட்டையும் கூட இதுல அடிச்சு ஊத்துக்கலாம். நல்லா கையாலேயே எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த உதிரி கனவா தூளை என்ன செய்யலாம் அப்படின்னா இது மேல தூவி நல்லா பிசையலாம். மறுபடி நல்லா பிசைஞ்சு நல்லா கொழுக்காட்ட பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொழுக்காட்ட மாதிரி புடிச்சு அதை இட்லி குக்கர்ல வச்சு நல்லா வேக வச்சிடணும். வெந்துருச்சா வேகலையான்னு நமக்கு தெரியறதுக்காண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கம்புக்குச்சி வச்சு குத்தி பார்க்கணும். நல்லா சாஃப்டா உள்ள போகாம கண்ணமா கடினமா இறுக்கமா உள்ள போச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சாஃப்டா உள்ள போச்சுன்னா அது மாவா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பதத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட தக்காளி சட்னியோ இல்ல தக்காளி சாஸோ இல்ல வேற ஏதாவது சட்னியோ ஏதாவது வச்சு புதுசா டிஷ்ஷா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கனவாயில புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிறதுனால குறிப்பா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாவே கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷை தான் விரும்புறாங்க. இப்ப நம்ம கனவா சாப்பிடுன்னு சொன்னா கூட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களே இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுக்காம ஏங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால நம்ம வீடுகள்ல டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இந்த கனவாய் கொழுக்கட்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதுவும் இல்லாம ஒரு பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னாவும் இருக்கிற ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு உங்க கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நம்ம எல்லாரும் வாழ்ற இந்த பூமி கிடையாது, இது இரண்டாம் பூமி. இது ஒரிஜினல் பூமி கிடையாது, இரண்டாம் புவி அப்படின்னு அறிவியல் சொல்லுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சூரிய மண்டலத்துல யுரேனியம் மாதிரி பல கடினமான உயர்தர தனிமங்கள் இருக்குது. சூரியன் முதன் முதலா உருவாகும் போது வெறும் ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டும்தான் இருந்துச்சாம். இப்போ இந்த கனமான பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? கோடிக்கணக்கான வடிவங்கள்ல முன்னாடி ஒரு பெரிய விண்வெளி சிதறப்போ உருவான பொருட்கள்ல இருந்துதான் நம்ம சூரிய மண்டலமே 2வது முறையா உருவானதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கையோட அந்த மினியேச்சர் செட்டிங்ஸ் காலத்துல இருக்கிற நைட்ரஜன் அளவோ ஹைட்ரஜன் அளவோ ஒரு 0.1% கூடுனாலோ இல்ல குறைஞ்சாலோ இங்க எந்த உயிரினமுமே வாழ முடியாது. பூமி அழிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா இயற்கை எவ்வளவு அழகா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். வியாழன் கிரகம் எதுக்கு இருக்குது தெரியுமா? விண்வெளியில இருந்து பூமியை தாக்க வர்ற எரிகற்களை தன்னோட ஈர்ப்பு விசையால ஈர்த்து பூமியை பாதுகாக்கிற ஒரு வேலையத்தான் அது பண்ணிட்டு இருக்கு. இப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. ஆனா உண்மையில இயற்கையோட சதுரங்க ஆட்டத்துல நாம வெறும் சிப்பாய் மட்டும்தான். கடைசியா அறிஞர் எல்சு சொன்ன ஒரு சூப்பரான கேள்வியோட முடிச்சுக்கிறேன். ஒரு செய்தி புரிஞ்சிச்சு அப்படின்னா நாம அதுல பங்கு வகிக்கிறோம், ஆனா அந்த செய்தி புரியல அப்படின்னா அதுல இருந்து நாம பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா. நம்ம உண்மையிலேயே இயற்கையோட இணைஞ்சு வாழ்றோமா இல்ல அதுல இருந்து விலகி நிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாப்போமே. யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யோசிச்சுட்டு என்ன முடிவு வருது அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்த்தியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 சிஆர்னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பயணத்துல அந்த தூத்தூர் கிராமத்தோட சிறப்புகளையும், அங்க இருக்கக்கூடிய கால்பந்து வீரர்கள் பத்தியும், பெண்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கிளப் அத பத்தின விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட மட்டும் இல்லாமல் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒன்னா மின்சார திருக்கைய பத்தியும், அது எப்படி மின்சாரத்தை உருவாக்குது, அதோட தனித்துவமான இயல்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மீனை பிடிக்கிறதோட மட்டும் மீனவர்களோட வேலை முடிஞ்சதில்ல, அதை ஊறுகாயா மாத்துறது, அதனை பக்குவமா பயன்படுத்தி சரியான முறைகள்ல நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகைகள்ல பாதுகாக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய உழைப்பையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பேராமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமையை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன சாப்பிடுது, எங்க வாழுது, எவ்வளவு தூரம் நீந்தது, கடலுக்குள்ள அது உணரக்கூடிய தனித்துவமான உணர்வுகள் என்னென்ன அப்படின்றத சுவாரஸ்யமான தகவலா புரிஞ்சுக்கிட்டோம். மீனவர்களுக்காக அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள்ல எப்படி பயன்படுறது, அப்புறம் அந்த திட்டங்களை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெய்தல் கைமணம் பகுதியில கனவா கொழுக்கட்டை எப்படி பண்றது, கடல் உணவுகளை வச்சு பாரம்பரிய உணவுகளோட எப்படி இணைக்கிறோம் அப்படின்றத பத்தியும் கத்துக்கிட்டோம். இதோட காலநிலை மாற்றம், அதாவது பூமியை எப்படி பாதிக்குது, பூமியோட இயற்கை சமநிலையை பாதுகாக்கிறது, அதை சுற்றி உள்ள கோள்கள் மற்றும் விண்வெளி அமைப்புகள் என்ன பங்கு வகிக்குது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பார்த்தா சமுத்திரம் பழகு பயணம் நமக்கு வெறும் கடலை பற்றிய பயணமா இல்ல, கடலோர மக்களோட வாழ்க்கை, அவங்களோட தொழில், உணவு, பாரம்பரியம், கடல்வாழ் உயிரினங்கள், இயற்கை, காலநிலை மாற்றம், அப்புறம் அரசு திட்டங்கள் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அழகான பயணமாகவும் இருந்துச்சு. இதுவரைக்கும் கடலை பார்த்தோம், இனிமேலும் கடலை புரிஞ்சுக்குவோம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல பாடல்களுமே உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயராஜ், எனக்கு வயசு 62. நான் பிறந்தது எல்லாமே தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி புயல் அடிக்கும் போது எனக்கு 4 வயசு. அப்போ ஓடி ஆடி சும்மா அப்படியே கடற்கரையில் ஓடி போய் வரணும். எங்கள் வீடு எல்லாமே கடற்கரை பக்கத்தில் தான், ஆனால் வந்து டவுன் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு சமயத்தில் தான் எங்கள் அப்பா கடலுக்கு போயிட்டு, எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸோட லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த மழை அதிகரிச்சிச்சு. அதிகரிச்சா காலையில் யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு காய்ப்பிடுச்சு. கடற்கரை ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி அதிகமான அலைகளோடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4-5 குடும்பம் மட்டும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு மொத்தமாக இருந்துக்கிட்டு காப்பாற்றுறதுக்காக வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து தரைவழிலாம் கிடையாது, பத்தியில் போனோம். ஒரே ஒரு ஒத்தடிப்பா அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்கிட்டு விளையாண்டு இருந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும், எங்கள் அண்ணன் வந்து மண்டபத்தில் டெய்லர் விளையாட்டுருந்தாங்க, செலஸ்டின்னு பேர். அவங்க மண்டபத்துலேருந்து வர முடியாமல் அவங்க இடையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனிமையில் இருந்துட்டோம். எங்கள் அண்ணன்லாம் மடத்தில் இருந்துட்டார், நாங்கள் மட்டும்தான் வீட்டில். அப்படி இருக்கும்போது கடைசியில் எங்கள் அண்ணன் நடந்தே தனுஷ்கோடி வந்து ஒவ்வொருத்தராக தோளில் தூக்கி தூக்கி கொண்டு வந்து அங்கே இது வரையும் புது ரோடு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் போய் ஒருத்தராக காவல் எல்லாமே தண்ணி தான். தண்ணியில் நடந்தே தூக்கிட்டு வந்தார், தோல்லையே தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து புது ரோடு வரையும் தண்ணி தான் இருந்துச்சு. அது வந்து விட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் நேவிக்காரங்க வந்து எங்களை எல்லோரும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் கேம்பில் வச்சு போட்டாங்க. கேம்பில் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் யார் எங்கெங்கே போக விரும்புகிறீங்களோ அங்கங்கே போய்க்கிறீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் பழையபடியும் நாங்கள் தீவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாமனுக்கு நம்ம பாடத்துடிக்கிட்ட வந்து தங்கினோம். தங்கினோடனே எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், அவர் மண்டபம் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அங்கே சாப்பாடு. நாங்கள் ஒரு 18 குடும்பம் இருந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பாலத்தடியில் கோயில் இருக்கிற முருகன் கோயில், அங்கே சத்தம் இருக்கும். 11:30 மணிக்கு மணி அடிப்பாங்க. நாங்கள் எப்படா மணி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் மணி அடித்தோன்னு ஓடுவோம், தட்டை தூக்கிட்டு போய் கொஞ்சோன்னு கஞ்சி ஊற்றுவாங்க, அதை குடிச்சு தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பாம்பனில் மூடை தூக்கி அந்தோணி அரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, பல காலத்தாள் மூடை தூக்கி இப்படி தான் சாப்பிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மடத்தில் இருந்து வந்து யாராவது படிக்க வர்றதுனா வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எங்கள் 3 அண்ணன் 2 அண்ணன் ஒரு அக்கா எங்களை வந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க மடத்துக்கு. மடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களாவே பாதுகாத்து வச்சுக்கிட்டு எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னு நாங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டோம். எங்கள் அக்கா வந்து 8th வரைந்தான் அங்கே இருந்துச்சு. இப்படி படித்து தான் கடைசியில் இந்த தையல் தொழிலில் பழகினேன். இதுவரை ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு தையல் தொழில் தான் இருக்கேன். நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றிப்பா.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு வி உஷா எழுதின வான் கண்டேன் திசை கண்டேன். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அகல்யா புரண்டு புரண்டு படுத்தாங்க. தூக்கம் எங்கேயோ 10 ஊரை தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தபடி இருந்துச்சு. எப்படி வரும் தூக்கம்? தெளிஞ்ச மனசும் நிறைஞ்ச உணர்வும் இருந்தா தானே தூக்கம் ராட்டிக்கிட்டு வரும். உடம்பு மட்டும் சோர்வா இருந்தா போதுமா என்ன? அடுத்த நாள் என்ன நடக்குமோ, மத்தியானம் என்ன நடக்குமோ, சாயந்தரம் என்ன நடக்குமோன்னு அங்கமெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் அகல்யாக்கு பதறினபடியே இருந்துச்சு. அகல்யாக்கா, அகல்யாக்கா அப்படின்னு சொன்னபடி பவானி ஓடி வந்தா. அவ குரல்ல பதபதப்பு தெரியவும் படார்னு எந்திரிச்சு உட்காந்து, என்ன பவானி, என்ன, ஏன் இப்படி வேகமா ஓடி வர, என்னாச்சு? அக்கா, பெரியம்மாக்கு உயிர் போன மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் உறுதிப்படுத்தல. என்ன சொல்ற? ஐயோ, டாக்டரை கூப்பிடு முதல்ல. நீங்க இதுக்கு ஒரு முறை வந்து பாருங்களேன் அப்படின்னு பவானி அழுதுகிட்டே சொல்லும் போது, அகல்யா ஏற்கனவே மன அழுத்தத்துல இருக்கும் போது நடந்த விஷயம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் மனபாரத்தை அதிகப்படுத்துச்சு. வந்திருந்தவங்களோட முகம் எல்லாத்திலயும் அச்சமோ துக்கமோ அப்பி போய் அந்த இடத்தையே சூழ்ந்து இருந்துச்சு. சாரதாம்பாள் முதியோர் இல்லம் அப்படின்றதுதான் பவானி நடத்திட்டு வரக்கூடிய இல்லத்தோட பேரு. பவானியோட பெரியம்மா அவங்க சொந்த பெரியம்மா கிடையாது, அந்த ஆதரவற்ற இல்லத்துல தங்கி இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மா. என்னதான் அந்த அம்மாக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம்னு இருந்தாலும் கேட்பார் இல்லாம ஆதரவற்ற முதியோர் இல்லத்துல தனிச்சுதான் வாழ்ந்தாங்க. அவங்களோட கடைசி காலத்துல கூட அவங்க சொந்த பந்தம்னு யாரையுமே அவங்க பார்க்கவே இல்லை. கடைசியில அந்த அம்மா தவறின விஷயத்த கேள்விப்பட்டு சொந்த பந்தம்லாம் கூடி வந்து நின்னாங்க. ஆனா வந்து என்ன பிரயோஜனம், அந்த அம்மா இப்ப உயிரோட இல்லையே. சாரதாம்பாள் முதியோர் இல்லம் அப்படின்ற பெயர் பலகை மேல வரிசையா அண்டங்காக்கைகள் உட்கார ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்ததுமே அகல்யாக்கு உடம்பு நடுங்கி போச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வான் கண்டேன், திசை கண்டேன் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பவானி நடத்திட்டு இருக்கிற அந்த முதியோர் இல்லத்துக்கு அகல்யா தான் தலைமை. என்னதான் அவங்க அடிக்கடி அங்க போகாம இருந்தாலும் பவானி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. அது ஒரு ஆதரவற்ற இல்லம்னு வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு சாதாரண வீடு மாதிரி தான் அந்த முதியோர் இல்லமும் இருக்கும். அந்த இல்லத்தை நடத்திட்டு வர்றது பவானியா இருந்தாலும் அந்த இல்லத்துக்கு சொந்தக்காரவங்க யாருன்னா அகல்யா தான். அகல்யா யாரோட போனுக்காக ரொம்ப நேரமா காத்திருந்தாங்களோ அவர்கிட்ட இருந்து போனும் வந்துச்சு. அகல்யா, அங்க என்ன நடக்குது? வழக்கம் போல டாக்டர் செக்அப்லாம் நல்லா நடந்துச்சா அப்படின்னு ஏதோ ஒரு வித எரிச்சலோட மந்திரமூர்த்தி சார் அகல்யா கிட்ட பேசினார். ரொம்ப சாரி சார்.
6: சாரியா?
5: ஆமா சார், இங்க 40 பேர் கிட்ட இருக்காங்க. எல்லாரையும் சொந்த தாய் தகப்பன மாதிரி தான் நாங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்கோம். சம்பளத்துக்காக பண்ற வேலை இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள உருவான சேவை உணர்வு. நான் பிஎஸ்சி சோசியல் சர்வீஸ் படிச்சதே இங்க இப்படி வந்து சேவை பண்ணணும்ன்ற நோக்கத்துக்காக தான். அகல்யா, உன் மேல குறை சொல்றது என்னோட நோக்கம் இல்ல. உனக்கே தெரியும், நானும் அமைதியை தேடி இந்தியாவுக்கு வந்தவன்தான். அமெரிக்காவோட தொழில் வாழ்க்கை இதெல்லாம் தராத திருப்திய இந்த முதியோர் காப்பகங்கள் கொடுக்குன்ற நம்பிக்கையில தான் 4 இடங்கள்ல நான் இத தொடங்கி நடத்திட்டு இருக்கேன். ஒன்ன மாதிரியும் பவானி மாதிரியும் சேவை மனப்பான்மை உள்ளவர்களை மட்டும்தான் நான் தேடி தேடி பொறுப்பாளர்களா போடுறேன். ஆனாலும் இப்படி அடுத்தடுத்து முதியவர்கள் இறந்து போறது நியாயமே இல்ல. எனக்கு என்னவோ நீங்க சரியா பாத்துக்காத மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியமா இல்ல சார். எனக்கும் தாங்க முடியாத வேதனையா தான் இருக்கு. அந்த அம்மாக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்தே எனக்கு தூக்கம் போச்சு. எப்ப என்ன ஆகும்னு தெரியாம நானும் ஒவ்வொரு நொடியும் இருதல கொல்லியா துடிச்சிட்டு இருந்தேன். பொறுப்பு பெருசா இருக்கே, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்னாலயும் தாங்க முடியல சார். நான் தூங்கி 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு. வேலுத்தாய் அம்மா இறந்ததே பெரிய வேதனை. இப்ப காசி பெரியம்மா இறந்துட்டாங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் சார், எல்லாரையும் அன்பா அக்கறையாதான் பாத்துட்டு இருக்கேன். வயசானவங்களுக்கு எலும்பு முறிவு சீக்கிரமா ஏற்படும், வழுக்கி விழுகிறதெல்லாம் நடக்கும், ஜீரண குறைபாடு இருக்கும், கண் பார்வை மங்கும், நடக்கவே சிரமமா இருக்கும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல வச்சுட்டு தான் நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். ஒரு வேலையும் செய்ய விடாம குழந்தை மாதிரி எல்லாரையும் பாத்துட்டு இருக்கேன். கதை சொல்லி எல்லாம் ஊட்டி விடுவேன் சார். ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி, வருத்தப்படாதம்மா, உன் மேல குறை சொல்லணும்னு நான் சொல்லல. என்ன கோளாறுன்னு முதல்ல பாரு. நான் மதியான பிளைட்ட புடிச்சு எப்படியும் நாளைக்குள்ள வந்துருவேன். அது வரைக்கும் கவனமா இருந்துக்க அப்படின்னு அகல்யாவோட முதலாளி மந்திரமூர்த்தி சொல்லும் போது அவர் பேசின பேச்சுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம அமைதியா போனை வச்ச அடுத்த நிமிஷமே அகல்யா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? வான் கண்டேன், திசை கண்டேன் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். இனிமையான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அகல்யாக்கு ஒண்ணுமே புரியல. ஆதரவற்றோர் இல்லத்துலதான் அகல்யா பெரும்பாலும் வளர்ந்தாங்க. சித்தி மட்டும் எப்பயாச்சும் வந்து அவங்கள பாத்துட்டு போறது வழக்கம். எப்பெல்லாம் அகல்யாவோட சித்தி அவங்கள பாக்க வராங்களோ அப்போ முதலே கண்ணீரை வடிச்சிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. படுக்கை, உணவு, பொழுதுபோக்குன்னு எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு அகல்யாக்கு இருக்காது. ஏதோ ஒரு மேம்போக்கான வாழ்க்கைய வாழணுமேனு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அகல்யாவோட மனசுல படிப்படியா ஒரு எண்ணம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. கூட இருந்த ஃப்ரெண்டான பவானி தான் அகல்யாக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தா. ஆதரவற்றவங்களுக்கு பணி செய்யணும்ன்றதும் அது தொடர்பான படிப்புல சேரணும்னும் விளக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து அன்பு காட்டுறதும் கருணை காட்டுறதும் நல்ல செயல்னும் அகல்யாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வயசானவங்களாவே இருக்கட்டும், அன்போடு செடியில வளரக்கூடிய எல்லா மலர்களும் மனுஷனோட கை கொண்டு போக போறது இல்லையே. நிறைய பூக்கள் நடப்பாதையில விழுந்து நசுக்கத்தானே படுது. அந்த பூக்களுக்கெல்லாம் யாருமே பாதுகாப்பு இல்ல. ஆனா அப்படி என்னால இருக்க முடியாது. சேவை மனப்பான்மை என் மனசுலயே ஊறி போன ஒரு விஷயம். நான் நல்லா படிச்சு சமூக சேவை செய்யணும்ன்றதுல தெல்ல தெளிவா இருக்கேன், பிடிவாதமா இருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதே இல்லை அப்படின்னு அகல்யா அன்னைக்கு முடிவெடுத்தவங்க தான். அவங்களோட படிப்பு முடியவும் மந்திரமூர்த்தியோட ஆலமரங்கள்ன்ற அமைப்பு அவங்கள பணியிலையும் அமர்த்தவும் சரியா இருந்துச்சு. சாரதாம்பாள் முதியோர் இல்லம் அப்படின்னு மந்திரமூர்த்தி ஆரம்பத்துல ரெண்டு இடங்கள்ல இல்லம் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருந்தாரு. அகல்யாக்கும் பவானிக்கும் சரியான முறையில பயிற்சி கொடுத்து அந்த முதியோர் எல்லாம் நல்ல விதமா ஆரம்பமும் ஆனிச்சு. கனவு நிறைவேறின சந்தோஷத்துல அகல்யா ரொம்ப ஆர்வமா அவங்களோட வேலையில முழு ஈடுபாட்டோட இருந்தாங்க. அப்பா அம்மாவோட இரு மடங்கு உருவங்களா தாத்தா பாட்டிகளை பார்த்து பார்த்து கண்குளிருந்து போனாங்க. மாசற்ற சிரிப்புக்கும் பாசங்கில்லாத பேச்சுக்கும் அகல்யா அடிமையாகி போனாங்கன்னே சொல்லலாம். அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியோர்களையும் அவங்க உள்ளங்கையில வச்சு தாங்கினாங்க. பணியாளர்களை சுறுசுறுப்பா இருக்க வச்சு முதியோர்கள் எல்லாரையும் செல்லமா பாத்துக்கிட்டாங்க. மனப்பூர்வமா அன்பு மழைய பொழிஞ்சு பாச வட்டத்துக்குள்ள அவங்க எல்லாரையும் இருக்க வச்சாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொந்தக்காரவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு பெத்த புள்ளங்க இருந்தும் ஆதரவு இல்லாம ஹோம்ல விட்டுட்டு போயிருவாங்க. கடைசி காலத்துல மட்டும் ஒருவேளை உடம்புக்கு முடியாம கடைசி மூச்சோட இருந்தாங்கன்னா அப்ப மட்டும் பாக்குறதுக்காக போன் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெளிப்படையா சொல்லிட்டு போயிருவாங்க. அதே ஒரு சிலர் அந்த மாதிரி எதுவும் சொல்லாம ஆதரவே இல்லாம தெரு ஓரங்கள்ல விட்டுருவாங்க. அப்படி பலதரப்பட்ட வகையில முதியோர்கள் அந்த இல்லத்துல இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான்

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். என்னதான் அங்க இருக்கிற வயசான முதியவர்களை அகலையா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாலும் ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போச்சு. அவங்கெல்லாம் சந்தோஷமா இல்லையா? ஏன் இப்படி அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கடவுளே, இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இவங்களோட கடைசி காலத்தை நல்லபடியா கழிக்கணும். நோய்வாய்ப்பட்டு எந்த சூழல்லையும் கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அகல்யா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜும் வந்துச்சு. அது யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, அந்த முதியோர் இல்லத்தோட இன்னொரு கிளையில வேலை பாக்குற ஜோதின்ற பொண்ணு கிட்ட இருந்து வந்திருந்துச்சு. ஜோதி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? அகல்யா உன்னை பாக்கணும், வர முடியுமா? இங்க புது அட்மிஷன்லாம் தினமும் வர்றதுனால நகர முடியல. ஜஸ்ட் 2 மணி நேரம் வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு ஜோதி கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் அகல்யா அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற நோக்கத்துல உடனே வரேன்னு பதில் செய்தியும் அனுப்பிட்டாங்க. அங்க போனா ஜோதி வேலை பார்த்துட்டு இருக்கிற காப்பகம் அகல்யாவோட முதல் பார்வையிலேயே அவங்களோட கண்களை கவர்ந்துருச்சு. அகல்யா அப்படியே நின்னுட்டாங்க. அங்க இருக்கிற முதியவர்கள் எல்லாம் கூட்ட கூட்டமா தோட்டத்துல இருந்தாங்க. ஏய் சின்ன, என் செடிய பாத்தியா? 4வது இலை விட்டுருக்குடா, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அங்க நின்னுட்டு இருந்த ஒரு பாட்டி இன்னொரு தாத்தா கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அட என்ன கருப்பாயி, 4வது இலைக்கு இவ்வளவு அலட்டலா? என்னோடத பாரு, மொட்டே விட்டுருச்சு. மொட்டு விட்டதா ராமசாமி பெருசு? என் கீரை பாத்தி முழுசா வளர்ந்துருச்சு பாரு. இன்னைக்கே சமையலுக்கு இதுதான். ராமசாமி அங்க பாரு, வாத்து கூட்டம் பின்னாடி நம்ம வேலமா எப்படி ஓடிட்டு இருக்கானு. அட முட்டை போட்டிருக்கு போல வாத்தெல்லாம், சூப்பரு. இன்னைக்கு ஆம்லெட்ட போட்டுற வேண்டிதான். சாப்பிடு சாப்பிடு, மனசுக்கு பிடிச்சத சாப்பிடு. கருப்பாயி, சின்ன வயசுல இருந்தே முருங்கைக்கீரைனா எனக்கு அம்புட்டு ஆசை. குழந்தைய பாத்துக்கிற மாதிரி முருங்கை மரத்தை பாத்து பாத்து வளர்ப்பேன். மசுக்கொட்டி வராம, பூச்சி அண்டாம, எதுவும் அண்டாம கவனமா பாத்துப்பேன். ஆனா எல்லாம் 40 வயசோட போச்சு. இப்ப இந்த 70 வயசுல எனக்குன்னு முருங்கை மரம் வளர்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா பாரு, நான் இப்போ என் உசரத்துக்கு ஒரு முருங்கை மரத்தை வளர்த்துட்டேன் அப்படின்னு ராமசாமி தாத்தா சொன்னாரு. கருப்பாயி பாட்டி அவரு பேசுறது எல்லாத்தையும் ரசிச்சு கேட்டபடி நின்னுட்டு இருந்தாங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கோம்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்னஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. இங்க பாருங்கடா, நம்ம பார்வதி அம்மா மருதாணி மரத்தை எம்பிட்ட நல்லா வளர்த்திருக்காங்க. ஆமா சீதா, மருதாணி பிடிக்காத பொண்ணு யாரும் நம்ம ஊர்ல இருக்காங்களா என்ன? அதுலயும் இது பெண் மரம், விரல்ல வச்சா அப்படியே தீ மாதிரி சவக்கும். நீயும் ஒரு கைப்பிடி பறிச்சு காலையும் கையிலயும் வச்சுக்க. ராமூர்த்தி, என்ன பேசுற? வயசாயி போனதுக்கு அப்புறம் யாராச்சும் மருதாணி வச்சுப்பாங்களா? குளிர் தாங்காதுப்பா. வச்சு விடுறதுக்கு ஆள் இருந்தாலாச்சும் சரின்னு சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு அந்த கொடுப்பனை இல்லையே. நம்மள பாரமா நினைச்சுதானே நம்ம பிள்ளைங்க இங்க விட்டு போயிருக்காங்க. சரி சரி, மனசு வருத்தப்படுத்திக்காத. உனக்கு என்ன, மருதாணி தானே வைக்கணும். பறிச்சு அரைச்சு மட்டும் கொடு, நான் உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு ராமமூர்த்தி தாத்தா பேசிட்டு இருக்கும் போது, அவங்க பேசுறத அப்படியே பாத்துக்கிட்டே அந்த இடத்துலயே அகல்யா செல்ல மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து அகல்யாவோட தோல்ல யாரோ கை வைக்கிறது மாதிரி இருந்துச்சு. படக்குன்னு திரும்பி பார்த்தா ஜோதி. யாரு? ஏ, நான்தான் சாரி. அப்படியே அவங்களே பார்த்துட்டே இருந்தனால பின்னாடி நீ வந்ததை நான் கவனிக்கல. ஜோதி, என்ன அதிசயம் இதெல்லாம்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே, எப்படி இதெல்லாம்? ஆமா அகல்யா, நானும் முதல்ல இந்த பெரியவங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கினேன். இமை போல பாத்துக்கிட்டேன். ஓடாம நகராம நிக்காம அவங்கள ரொம்ப சொகுசா பாத்துக்கிட்டேன். ஆனா அவங்களுக்கு அதுல சந்தோஷமே இல்லைன்றது எனக்கு போக போகதான் புரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? ஆமா, ஒரு உண்மை எனக்கு உரைச்சு போச்சு. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நான் நல்லா யோசிச்சேன். ஏதாவது ஒரு குறிக்கோள், அதை நோக்கிய பயணம், சின்னஞ்சிறு அடிகள், அதை நிறைவேறப்ப கிடைக்கிற மன நிறைவு, இதானே வாழ்க்கையோட அர்த்தம். ஆனா இதுக்கு மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். என்னோட யோசனைக்கு ஒரு நல்ல விடையும் கிடைச்சிச்சு. செடி, விதை, கோழி குஞ்சு, வாத்து குஞ்சு, நாற்று அப்படின்னு சிலத வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தேன். இதெல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்குறதா உங்களோட பொறுப்புன்னு சொன்னேன். இதெல்லாம் வளர்ந்து வர்றப்போ நாங்க உயிரோட இருப்போமான்னு ஒரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. ஆனா அதுக்கு நான் அவர்கிட்ட பதிலே சொல்லல தெரியுமா. அவரும் என்கிட்ட திரும்ப அதை பத்தி பேசாம அவர் வேலைய சரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல உனக்கு என்ன புரிஞ்சு போச்சு சொல்லு? ஒரு உயிர் நம்மள நம்பி இருக்குன்ற பொறுப்பு அவங்கள செயலாற்ற வைக்குது. அது சரியா நிறைவேற்றுறத நம்மளோட கடமைன்ற உணர்வு அவங்கள ஊக்குவிக்குது. நீயே பாரு எவ்வளவு ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ஜோதி சொல்லும் போது, அங்க இருக்கிற எல்லாரையும் பரவசத்தோட அகல்யா பார்த்தபடி நின்னுட்டு இருந்தாங்க. அகல்யா, லட்சியத்தோட கூடின வாழ்க்கையில தான் அர்த்தமும் இருக்கு, பலனும் இருக்கு. சின்ன இலக்குகள், சின்ன சவால்கள், இது எல்லாம் தான் வாழ்க்கைய பொருள் உள்ளதா ஆக்கி வாழ்றதுக்கான காரணங்களையும் கொடுக்குது. சொல்றது சரிதானே அப்படின்னு ஜோதி கேக்கும் போது, கண்கள்ல நீர் பெருகி மனசுல தெளிவு கிடைச்சத உணர்ந்து தலை அசைச்சபடியே அகல்யா ஜோதிய பார்த்து சிரிச்சாங்க. அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம்

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அஜி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி, ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது. அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நல்லா படித்தவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல?
3: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
3: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
2: எப்படிக்கா?
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நமது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு உரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை கொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் கைலா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எதுதை மோலை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தாங்கடத்தரிகடத்தாங்கு தத்தி தகுதி மிதகு தாங்கடத்தி

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அந்த
6: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயர் போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.